நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 23 நாள்.

திருவள்ளுவராண்டு 2057 வைகாசி திங்கள் 30 நாள் ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகாஹெட்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலை வரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
1: அன்பிலான் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு.
0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டோம். நிகழ்ச்சி நிரல் நேர்களின் இந்த அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, முதலில் சுழல் விளக்கு. தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 13 பகுதி இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9 அரங்கிசையில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். நேர்களே, இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியின் முதலில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி இடம்பெறும். நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் கே எஸ் தேவிய ஸ்ரீ, ஹிதா பி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி ஆகியோர். தொடர்ந்து குவாண்டம் இயற்பியல் அறிவியலின் அதிசய வாசல் உரை வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி. இன்றைய வேலைவாய்ப்பின் புதிய முகம் சேவை துறை உரை வழங்குபவர் எம் ஹரிப்ரியா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல் என் ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின் வைத்தீஸ்வரன் கோவில், வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம் எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். தொடர்ந்து திரைகானம். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும், பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலை உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:05 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி நிகழ் தொடரும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.
3: நேரம் 6:00, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்

0: தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கஸ்டடியன்ஸ் ஆஃப் கெனோபி. தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடனான நேர்முகத்தின் 2ஆம் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 திரைகாணம், 10 மணிக்கு அகில பாரத இசை. US பிரசாத் அவர்களின் சக்சஃபோன் இசை கேட்கலாம். நேர்களே, 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 12 கெட் சர்கோ, 11:02 திரைகானம், 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 இளைஞர் உலகம், 1 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 2:15 ரெயின்போ மெலோடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். நிகழ 100.1 FM கோல்டில் இன்று காலை 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிக்கலோ, தொடர்ந்து யோகாபியாசம் இடம்பெறும். 12 மணிக்கு திரைகானம் கேட்கலாம், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 சிந்தனை செய் மனமே இசைப்பேருரை இடம்பெறும். நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 7:10 திரைகானம் கேட்கலாம், 7:50 செய்தி கதம்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to U.S. Secretary of State Marco Rubio and lodged a strong protest over the attacks by the U.S. Navy in the Gulf that killed 3 Indian mariners. In a post

0: நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஔவையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி, நீர், ஒளி, காற்று, ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெரும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றான் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

நேரம் 6:27:30. சென்னை மத்தியில் 860 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியில் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த சரளா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 30 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது.

பறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமிதாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும்.

0: பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவு.

0: இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின்போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளிர் படியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட

தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

காடுகள் என்பது சோலை வனங்கள். இந்த சோலை வனங்கள் அழியுமானால் நாம் பாலைவனத்தில்தான் வசிக்க வேண்டும். காடுகள் மண்ணின் தன்மை கெடாமல் பாதுகாத்து வருகின்றன. காடுகளும் மரங்களும் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள மண்ணின் தன்மையை மண் அரிமானம் ஏற்படாமல் காப்பதன் மூலமாக பாதுகாத்து வருகின்றன. காடுகளை அழிப்பதால் மண் அரிமானம் ஏற்படுகிறது. இதனால் மண் அதன் தன்மையை இழந்தும் விடுகிறது. தற்பொழுது காடுகளின் அழிவின் காரணமாக மண் அரிப்பு தவிர்க்க இயலாத பிரச்சனையாக மாறி வருகிறது. மலைகளிலிருந்து அரித்து கொண்டு வரப்படும் மண் நீர்த்தேக்கங்களிலும் ஆற்றுப்படுகைகளிலும் குவிக்கப்படுகிறது.

0: மலையிலிருந்து வரும் மழை நீரை தடுப்பதற்கு காடுகள் இல்லாத காரணத்தினால் இந்த அவல நிலை ஏற்படுகிறது. மண் அரிப்பு ஏற்படுவதால் விவசாயம் பெரிதும் பாதிப்பு அடையும். வருடந்தோறும் சுமார் 40,000 ஹெக்டேர் நிலங்கள் மண் அரிமானத்தின் காரணமாக எதுவும் விளையாத வறட்டு நிலமாக மாறி வருகிறது. மரங்களின் அழிவால் காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகிவிடுகிறது. இதனால் மழை குறைந்து வறட்சி ஏற்படுகிறது. இன்று பெருமளவில் வனங்கள் அழிக்கப்பட்டு விளை நிலங்களாக மாற்றப்பட்டு விட்டதால் பருவமழை தவற ஆரம்பித்துவிட்டது. ஒரு தாவரம் அழிக்கப்பட்டால் அதை நம்பி வாழும் உயிரினங்களின் அழிவுக்கு காரணமாக அது அமைந்துவிடும். சீன காடுகளில் மூங்கில் குருத்துக்களை மட்டுமே சாப்பிட்டு வாழும் பாண்டா கரடிகள் இப்போது அரிதாகிவிட்டன. இதன் காரணம் மூங்கில் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டதுதான். பல்லுயிர் தன்மையை பாதுகாத்திட காடுகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இந்த உயிர்கோளமான பூமிக்கு தேவையான உயிர் வழி எனும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்வது உலகின் 13 நாடுகளில் உள்ள காடுகள்தான். அவற்றில் இந்தியாவும் ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் இமயமலை காடுகள் ஆகியவை உலகின் உயிர்காற்றை உற்பத்தி செய்வதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த காடுகளை காப்பாற்றுவதன் மூலமாகத்தான் நாம் வெப்பத்தை குறைத்து வெப்ப உயர்வினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உயிர்களையும் பயிர்களையும் காப்பாற்ற முடியும்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
2: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.3 டிகிரி செல்சியஸ் குறைவு. மழை அளவு 0.6 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ள. ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.8 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், 0.1 டிகிரி செல்சியஸ் அதிகம் இயல்பை விட. மழை அளவு 0.1 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ள. ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி.
3: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
4: வேறொரு தலைவருக்கு இந்த பெருமை இனி வாய்க்குமா என்று தெரியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக, உலகுக்கே வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக மாற்றி காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. ஐநா தொடங்கி நார்வே வரை உலக அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து 32 சர்வதேச

உயரிய விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு மிகப்பெரும் கௌரவம் சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதுவரை இந்தியாவில் எவரும் பெறாத இந்த பெரும் கௌரவத்தை பெற்றுள்ளார். ஜூன் 9 இந்தியாவின் பிரதமராக தனது 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அத்துடன் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மிக நீண்டகால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பதவியில் நீடித்தது 4,398 நாட்கள் மட்டுமே. 2014 மே 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி 2026 ஜூன் 10 அன்று தொடர்ச்சியாக 4,399 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து ஜவஹர்லால் நேருவின் சாதனையை கடந்தார். அதையும் மக்களின் பேராதரவோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்திருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயகம் பெருமளவு விரிவடைந்துள்ளது. முதல் பொதுத் தேர்தலில் 17 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 98 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த சூழலில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நீண்ட நாள்கள் பொறுப்பில் இருந்து தேசத்தை வழிநடத்துவது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை. இந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா பல்வேறு மைல் கல்களை எட்டிப்பிடித்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் மிக முக்கியமானது சாமானியர்களின் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக சக்தியாக மாற்றியதுதான். இந்தியாவின் சில்லறை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக யுபிஐயை மாற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கான செயல்திட்டமாகும். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ மூலம் 20,000 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. நாட்டின் 85% சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலமே நடைபெறுகின்றன. இந்த டிஜிட்டல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் மற்றும் பயோமெட்ரிக் அடையாள அட்டை ஆகியவைதான். இவை ஏழை எளிய மக்களையும் முறையான பொருளாதார அமைப்பிற்குள் கொண்டு வந்து சேர்த்தன. அரசின் மானியங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் அல்லது அதிகாரத்துவ தாமதங்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே மாற்றப்படுகின்றன. இதுவரை பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 44 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி நேரடியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலி பயனாளிகள் ஒழிக்கப்பட்டு முறைகேடுகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன. காகித ஆவணங்களை சுமந்து செல்லும் சிரமத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட டிஜிலாக்கர் தற்போது 53 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ்கள், பான் அட்டை போன்றவற்றை இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் பயண நேரத்தையும் எரிபொருள் விரயத்தையும் குறைக்க ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்பட்டு இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலை பயணம் எளிதாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் தடுப்பூசி மேலாண்மை அமைப்பாக கோவின் தளம் செயல்பட்டது. மேலும் வருமான வரி தாக்கல் ஆன்லைன் மயமாக்கப்பட்டதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உமாங் போன்ற செயலிகள் மூலம் 1,000,000,000 அரசு சேவைகளை மக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பெற முடிகிறது. இந்தியர் எவரும் பட்டினியோடு உறங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் 81 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டிற்காக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்காக 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 லட்சத்திற்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு 26 நகரங்களில் 1,100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளதுடன் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74 இருந்து 164 உயர்ந்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த 2 கோடி பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் முதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழல் வலுவடைந்து தற்போது 220,000 அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்துள்ளது.

0: திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 19,000 மேற்பட்ட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் மூலம் 90% வரையிலான தள்ளுபடியில் மலிவு விலை மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,400 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய திரு நரேந்திர மோடியின் சாதனையை கொண்டாடும் விதமாக ஜூன் 10 தில்லி பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சங்கமம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரதமரின் சாதனையை பாராட்டியும் வாழ்த்தியும் தலைவர்கள் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அயராத அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பணியாற்றவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை மக்களே கடவுளின் வடிவம், அப்படிப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிக நீண்ட பதவி காலத்தை கொண்ட பிரதமராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு ஒரு தனி நபருக்கோ அல்லது கட்சிக்கோ உரியது அல்ல. அது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உறுதியான லட்சியமாக மாறியுள்ளது. இந்த ஆட்சியில் இந்தியாவின் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமராக தொடர்ந்து அதிக காலம் பதவி வகித்த பெருமையை பெற்றதற்காக ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சாதனையை பாராட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மரியாதை செலுத்தினர். வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சரவை, தேசிய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பிரதமரின் தலைமையை பாராட்டியது. இச்சாதனையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதிய கடிதத்தில், சமூகத்தின் விளிம்புநிலை மக்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்ட கருணையும், வரிசையின் கடைசியில் உள்ள ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அரசியல் ஆளுமைகள், பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம், அமெரிக்க செனட்டர் ஜான் கானின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று இந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை மொத்த இந்தியாவும் தலைவணங்கி வாழ்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகியன போற்றப் பெறுகின்றன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றும் அழைக்கப்படுவது நாம் அறிவோம். மணிமேகலை காப்பியத்தை மணிமேகலை துறவு என்றும் அழைப்பது உண்டு. மணிமேகலை காப்பியத்தை கோலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இயற்றியுள்ளார். பாட்டிலை தலைவியாக மணிமேகலை என்னும் தவப்பெருஞ்செல்வி திகழ்கிற காரணத்தால் காப்பியமும் மணிமேகலை என்று அழைக்கப்படுகிறது. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை. இக்காப்பியம் கதை தொடர்பு பற்றி சிலப்பதிகார காப்பியத்துடன் நெருக்கமாகவும் திகழ்வது இளங்கோ

0: திருவடிகள் சீத்தலை சாத்தனார் இருவரும் சமகால புலவர்கள். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றிய பிறகு அவர் வேண்டியபடி கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை காப்பியத்தை யாத்தார் என்று கூறுவாரும் உளர். இளங்கோ வேந்தன் அருளி கேட்ப வளங்கெழு கூலவாணிகன் சாத்தன் மாவன் தமிழ்த்திறம் மணிமேகலை துறவு ஆரையும் பாட்டினுள் அரிய வைத்தனன் என்னும் வரிகள் இதனை உணர்த்தும். சீத்தலை சாத்தனாரின் புலமை பாராட்டி இளங்கோவடிகள் தந்தமிழ் சாத்தன் என்றும் புகழ்வார். நம் தென்னாட்டில் புத்த சமயம் இருந்த நிலையை அறிய மணிமேகலை காப்பியம் பெரிதும் துணை செய்ய வல்லது. இக்காப்பியத்தை கற்பதால் நாம் புத்த சமய கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ள இயலும். இளவரசன் உதயகுமரன் மணிமேகலையின் மீது கொண்ட வேட்கை அறிந்த தோழி சுதமதி இளவரசனை பற்றியும் மனித யாக்கையின் தன்மையையும் கூறுவது நம் சிந்தனைக்கு உரியது. வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது, புனைவன நீங்கின் புலால் புறத்து இருவது, மூத்து விழிவுடையது தீப்பிணி இருக்கை, பற்றின் பற்றிடம் குற்ற கொள்கலம், தவலா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இது. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்னும் புறநானூற்று வரிகள் கூறும் கருத்தினை மணிமேகலை வரிகளால் நாம் உணரலாம். கோல் நிலை திருந்திடிர் கோல் நிலை திரியும், கோல் நிலை திருந்திடின் மாறி அறங்கூறும், மாறி அறங்கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதியின்றாகும். ஆற்றுநர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினின் ஆலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று தீவதிலகை கூறுவதின் வழி மானுட வாழ்வில் பசிப்பிணி களைவதின் முக்கியம் நாம் அறிகிறோம். இளவரசன் உதயகுமரனை இழந்து வருந்தும் ராசமாதேவிக்கு மணிமேகலை கூறும் அறிவுரை யாதெனில், உடற்கு அழுதனையோ உயிர்க்கு அழுதனையோ, உடற்கு அழுதனையேல் உன் மகன் தன்னை எடுத்து புறங்காட்டிட்டனர் யாரே, உயிர்க்கு அழுதனையேல் உயிர் புகும் புக்கில் செயப்பாட்டு வினையால் தெரிந்து உணர்வறியது அவ்வுயிர்கண்பினை ஆயின் ஆய்தொடி எவ்வுயிர்க்காயினும் இறங்குதல் வேண்டும் என்பதாகும். ரசமாதேவியே, நீ உன் மகன் இறந்து விட்டமக்காக அழுகின்றனையே, அவ் அழுகை உடலின் பொருட்டா உயிரின் பொருட்டா சொல்லுக. உடலின் பொருட்டாயின் உன் மகன் உடலை எடுத்து சுடுகாட்டில் வைத்தவர் யார், நீங்கள்தாமே, பின் அதற்காக அழுவது முறையா, முறையாகாது. உயிர்க்காக அழுதாய் எனில் அவ்வுயிர் இப்போது எங்கே போயிற்று, எக்கதியை அடைந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் உயிரானது செய்வினைக்கேற்ப மறுமையில் பிறப்பு கதியை பெறுகிறது. அவ்வகையில் அவ்வுயிர் மீண்டும் மனித கதியை அடைந்துற்றதா, அடைந்திருப்பின் யாருக்கு மகனாகவோ அன்றி மகளாகவோ பிறந்துள்ளது, அல்லது தீவினை செய்து அதன் பயனாக விலங்கு கதிக்குச் சென்றுள்ளதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள இயலாது. உண்மையில் உனக்கு உன் மகனது உயிரின்பால் அன்பிருக்கும் எனில் நீ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுக, இறங்கி அருளுக என்று தவைச்செல்வி மணிமேகலை கூறினாள். இவ்வாறாக அறக்கருத்துக்களை சமயக் கருத்துக்களையும் நாம் மணிமேகலை காப்பியம் நெடுக காணலாம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.

0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக

0: பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து உள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. அமெரிக்க, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:25. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு.
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.

தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்து அமைதியா தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடம்புல டெட் செல்ஸோட எலிமினேஷனும் புது செல்களும் புதுப்பிக்கிற ப்ராசஸும் நடக்கும். இது வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்குமே தேவைப்படும். இதயம், நுரையீரல், கிட்னி, எல்லா உறுப்புகளுக்குமே செல்களை புதுப்பிக்கிற ஒரு பணி வந்து நடக்கணும். அது எப்போ நடக்கும்? எப்போ ஒரு மனுஷன் எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அமைதியா ஆழ்ந்து தூங்குறாங்களோ அப்பதான் இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடக்கும். ஆனா நிறைய பேர் இன்னைய காலகட்டங்கள்ல யார கேட்டாலும் எனக்கு தூக்க பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்சோம்னியா இருக்கு. இன்சோம்னியாக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மது புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தூக்க பிரச்சனை வயசு ஆக ஆக இயல்பா வர ஆரம்பிச்சிடும். அவங்க எந்த அளவுக்கு இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆழ்ந்து நிறைய நேரம் தூங்குறதுங்கிறது கம்மி ஆயிடும். எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கும். அதை தாண்டி பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, குழந்தை

0: தூக்க பிரச்சனை வயசு ஆக ஆக இயல்பா வர ஆரம்பிச்சிடும். அவங்க எந்த அளவுக்கு இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆழ்ந்து நிறைய நேரம் தூங்குறதுங்கிறது கம்மியாயிடும். எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கும். அதை தாண்டி பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்கு அப்புறமா கொஞ்சம் காலங்கள் சில வருடங்கள் கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த நேரங்கள்ல போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் கூட அந்த பெண்களுக்கான தூக்க பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கும். இது நாளடைவில் அவங்க வந்து வெயிட் குறைக்கிறது இல்ல உடற்பயிற்சியை ஆரம்பிக்கிறது வெளி உலகத்துக்கு போகிறது குழந்தைகள் தாண்டி அவங்க தனிச்சு நிற்கும் போது இந்த தூக்க பிரச்சனை இயல்பாவே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை தாண்டி ஹார்மோனல் இஷ்யூஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இம்பேலன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை இருக்கும். யோகா பயிற்சி மூலமா இந்த தூக்கத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம், ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை எப்படி நம்ம எட்டி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வர்றது சூரிய நமஸ்காரம். நம்ம பாடியோட சர்க்காடியம் ரிதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்க்காடியம் ரிதமை மெயின்டைன் பண்ணணும். நாம சூரிய ஒளியில குறிப்பிட்ட நேரம் பகல் வேளைகள்ல இருக்கும் போது இந்த ரிதம் வந்து நம்ம பாடியில சரியான முறையில இயங்கும். சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம பண்ணும்போது 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். இந்த சக்கர ஆக்டிவேஷன் மூலமா ஒருத்தர் ஆழ்ந்த அமைதியான நல்ல தூக்க நிலையை அடைய முடியும். சோ சூரிய நமஸ்காரம் தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேல சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து மேற்கொள்ளவே கூடாது. காலை நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி சூரியனை பார்த்த மாதிரி நாம வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி மேற்கொள்ளும் போது விட்டமின் D3 நமக்கு அருமையா கிடைக்கும், ப்ராசஸ் ஆகும் நம்ம பாடியில. அது ப்ராசஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா உடம்புல வந்து செல் ரெஜனுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இயல்பா நடக்கும். இந்த ப்ராசஸ் நல்லபடியா நடக்கும் போது ஒருத்தருக்கு தூக்க பிரச்சனை இருந்தாலுமே கூட படிப்படியா அந்த பிரச்சனை குறைஞ்சு அவங்க அருமையா ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தாண்டி உணவு பழக்க வழக்கங்கள், 6 மணி 7 மணிக்கு மேல அதிகமா இனிப்பு நிறைஞ்ச பால் கொழுப்பு, அப்புறம் இந்த நார்ச்சத்து இல்லாத ரிஃபைன்டு சுகர் அண்ட் ரிஃபைன்டு ஃபிளார் மாவு நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6-7 மணிக்கு மேல தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க ஹெவியா சாப்பிட்றதையுமே வந்து அவாய்ட் பண்ணிடணும். தூங்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு உணவு இரவு உணவை முடிச்சுட்டு ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் ஒரு 1/2 hour போறது ரொம்ப நல்லது. இதை தாண்டி யோகால சூரிய நமஸ்காரம் தாண்டி நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஆனந்த பாலாசனா, ஆனந்த பாலாசனா பயிற்சியும் கேட் அண்ட் கவ் மர்ஜரி ஆசனா பயிற்சியும் வந்து தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்றதுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஆனந்த பாலாசனா பயிற்சியும் வந்து தினமும் நீங்க கட்டில் மேல கூட தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம். கேட் அண்ட் கவ், அதுக்கப்புறமா சுப்த உதர கர்ஷானாசனா, இது போன்ற பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். நம்ம வந்து நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை வந்து நம்ம அடையலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவில தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்ப அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவ

0: ோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவளை தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவளை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஜெய்பீம் படப்பாடலை பாடியவர் வைகோம் விஜயலட்சுமி. இனி விளம்பரம்.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
1: ஐ நோ அப்பா.

0: சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
1: எனக்கு தெரியல,
0: RBI சொல்கிறது.
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: நேரம் 7:37. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து விஸ்வாசம் படத்திற்காக சிஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி, ஏஹெச் மற்றும் பிடெக். 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பொல்யூட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் தங்க மீன்கள் படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடலை.

0: தெரி திரைப்படத்திற்காக உத்தரா உன்னிகிருஷ்ணன் ஜிவி பிரகாஷ்குமார் பாடியிருக்கும் பாடல் அடுத்து.
1: போச்சு

0: நேரம் 7:55 புத்தம் புது காலையில் தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வரதராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். எது? கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிங்க. உணவே மருந்துன்னு நம்ம மூத்தோர் மனசுல வச்சு செயல்பட்டாங்க. ஆனா இன்றைய காலநிலை எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு. அவசரமான காலகட்டம். உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறதுன்னு பல காரணங்கள்னால நமது உடல் எடை அதிகரிக்குது. உடம்பு எடை அதிகரிச்சதுன்னா அந்த எடையை தாங்கிறதுக்கு நமது காலில் தெம்பு இருக்காது. அதனால தான் மூட்டு வலி அது இதுன்னு வருது. எப்பவும் நம்ம உடம்பு எடை அதிகரிக்காம பார்த்துக்கணும். சிலருக்கு எலும்பு எடையே அதிகமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருப்பார், ஆனால் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். எலும்பு வெயிட்டு தான் காரணம். உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு கால் வீக்கம் போன்ற பாதிப்புகளும் வரும். நமது உடலில் உள்ள எலும்பின் எடையை அதிகப்படுத்தணும். உடம்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எலும்பை தயார் பண்ணணும். இதற்கு கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து மிக முக்கியமானது. மனித உடம்பின் கட்டுமான ஊட்டச்சத்து கால்சியம். மற்ற தாதுக்களை விட

0: உங்கள் உடம்புக்கு கால்சியம் தேவை அதிகமாக உள்ளது. வரதராஜன் ஐயா, உங்களுடைய அன்றாட கால்சியம் சத்து உட்கொள்ளல் எந்த அளவுல இருக்குது? பெரியவங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் எடுத்துக்கணுமா? 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் உட்கொள்ளணும். அதாவது அவர்களது உணவில் கால்சியம் சத்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். 4 லிருந்து 18 வயசுடைய குழந்தைகள் தினமும் 1300 மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கணும். பால் என்பது மிக முக்கியமான கால்சியம் சத்து மிகுந்த உணவுப் பொருள். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, அல்லது சாப்பிட்டு முடிச்ச பிறகு தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதாவது வெத்தலை அதில் சுண்ணாம்பு தடவி பாக்க வச்சு மடிச்சு சுருட்டி வாயில் போட்டு மென்னுட்டு முதல்ல ஊர்ன உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுவதை மிழுங்கிடுவாங்க. சுண்ணாம்பு என்பது கால்சியம். அதே போல பச்சை பீன்ஸ் காய், 100 கிராம் பச்சை பீன்ஸில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். இது மனித உடம்புக்கு மிகவும் நல்லது. செரிமான அமைப்பின் அழுத்தத்தை குறைக்கவும் விரைவா ஜீரணமாகவும் பச்சை பீன்ஸை நல்லா வேக வைக்க சொல்றாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி 100 கிராம் பாதாம் பருப்புல 60 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். அப்புறம் அத்திப்பழம், எள்ளு, புரக்கோலி ஆகியவற்றிலும் கால்சியம் சத்து ஓரளவுக்கு நிறைய இருக்கு. வரதராஜன் ஐயா, இந்த உணவு வகைகளை முறையா அறிவுரைப்படி உட்கொள்வதன் மூலம் எலும்பு உறுதித்தன்மை பெறுவதுடன் உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. நிலக்கடலை மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மிகவும் விருப்பமா நிலக்கடலைய சாப்பிடுவாராம். அந்த நிலக்கடலை பயிரை விவசாயிகள் மானாவாரி 20 வருஷத்துல 2 முறை சாகுபடி செய்வாங்க. எப்போ பயிர் செய்தாலும் விதைத்த 45வது நாள் 2வது களை வெட்டுவாங்க. இந்த சமயம்தான் கடலை பயிரிலிருந்து நிலத்துக்குள்ள விழுது இறங்கும். அந்த விழுதுல தான் காய்கள் உருவாகும். 40-45 நாள்ல 2வது களை வெட்டும் சமயம் ஏக்கருக்கு 150-160 கிலோ ஜிப்சத்தை போட்டு களை வெட்டி மண் அணைப்பாங்க. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட், சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் நிறைந்தது தான் ஜிப்சம். காய்கள் பருப்பு திரட்சியா இருக்கவும் எண்ணெய் அளவு அதிகரிக்கவும் கட்டாயம் ஜிப்சம் போடணும். ஆக மனிதனுக்கும் தேவை, பயிர்களுக்கும் தேவை கால்சியம் சத்து. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை நிலக்கடலை தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில்

0: கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:20. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். ராஜாதிராஜா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மனு சித்ரா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்றே படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் நகுல் அபியங்கர் பாடியிருக்கும் பாடலை.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் ஆதித்யா ஆர்கே. இந்த பாடல் இடம்பெற்றப்படும் ஸ்டார்

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நிறம் 8:47 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம். திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை பாடியவர்கள் பிரதீப் குமார், ரோஜா, ஆதித்யா. பாடல் இடம்பெற்ற படம் நல்ல பேரை வாங்க வேண்டும்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: அம்மா, தமிழ் எங்க?
3: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
4: ஒழித்து கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக நாம் கேட்கலாம் விடுதலை 2 திரைப்படத்தில் சஞ்சய் சுப்பிரமணியம் அனன்யா பட் பாடியிருக்கும் பாடலை.

நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவே நம்மால் பிறரை மகிழ்ச்சியாக வைக்க முடிஞ்சால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மகிழ்வித்து மகிழ்வோம் நேர்களே. உங்களை மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புதுகாலை நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை, ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சரசீருஹா சனப்பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது, நாட்டை ராகம் ஆதித்தாளம்.

மகாலட்சுமிம் கருணாரச லஹரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் மாதவ மனோகரி ஆதித்தாளம்.

ஸ்ரீ கமலாம்பா ஜயதி அம்பா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் ஆகிரி திஸ்ர ஏகதாளம்.

நேரம் 9:29 நிமிடம். அரங்கிசையில் ஆர் ராமணி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னுவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதி தாளம்.

நிறைவாக ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாஹிமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 10:02. ஆகாஷவாணி முத்து சிதறல் நிகழ்ச்சியில் சில முத்தான திரை இசை பாடல்கள் கேட்கிறான். முதலில் உணர்ச்சிகள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது நினைப்பதை நிறைவேறும். திரைப்படத்திற்காக எம் எல் ஸ்ரீகாந்த், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: இதய மலர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: Love all.
2: Love one.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இளைய பாரதம்.

0: நகரத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் கே எஸ் திவ்யாஸ்ரீ, ஹிதா பி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி.
1: சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த சுற்று ஒரு விரிவாக்க சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு RRB, ரொம்ப சிம்பிள்மா, இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? RRB
2: ரீஜனல் ரூரல் பேங்க்,
1: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். பிராந்திய கிராமப்புற வங்கிகள் தான் ரீஜனல் ரூரல் பேங்க். கிராம

0: கிராமப்புற இந்தியாவிற்கான சிறப்பு வங்கிகளாக இவை செயல்படுகின்றன. சிறு விவசாயிகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு கடன் மற்றும் வங்கி சேவைகள் இவ்வங்கிகள் வழங்குகின்றன. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் இவ்வங்கிகள் பேருதவி புரிகின்றன. அடுத்த கேள்வி பி அணிக்கு. ஏபிஎஸ்எஸ் இதனுடைய விரிவு என்ன? ஏபிஎஸ்எஸ்
1: ABSS stands for Amrit Bharat Station Scheme.
0: That's all. Very simple. Excellent answer. Team B 10 முழு மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. கொஞ்சம் காம்பு இது. PMDDKY சொல்லுங்க பார்க்கலாம்.
2: பிரதான் மந்திரி தான் தன்ய கிருஷ் யோஜனா.
0: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் சொல்லிட்டீங்க. சி அணி 10 முழு மதிப்பெண்கள். PMDDKY என்பது பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாம். இந்த சுற்றும் ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. நல்ல கேளுங்க. இந்தியாவின் அடிப்படை உள்கட்டமைப்பு தொழில்களின் குறியீடு, அதாவது கோர் செக்டர் அவுட்புட், எந்த முக்கிய பொருளாதார காரணியை கணக்கிடுவதற்கு முக்கிய பங்களிக்கின்றன? கோர் செக்டர் அவுட்புட் இஸ் தி மெயின் இன்புட் ஃபார் கால்குலேட்டிங் விச் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாரோமீட்டர்.
2: இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. அதுதான் அந்த கோர் செக்டர் அவுட்புட் தான் பேஸா வச்சுக்கிட்டு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை ஐஐபிஏ கால்குலேட் பண்றாங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. அடிப்படை உள்கட்டமைப்பு தொழில்களில் மொத்தம் எத்தனை தொழில்களின் உற்பத்திகள் கணக்கிடப்படுகின்றன? இந்தியாஸ் கோர் செக்டர் அவுட்புட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி ஃபவுண்டேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி? சிம்பிள்.
2: It consists of 8 sectors.
0: That's all. It consists of 8 sectors. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. B அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அது என்னென்ன 8 செக்டர் நான் சொல்றேன். கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட், ஃபர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. இந்த 8 தான் வந்து கோர் செக்டர். சரிங்களா, அடுத்த கேள்விக்கு போலாமா? C அணியினருக்கு இந்த கேள்வி. முக்கிய பொருளாதார அளவுகோலாக செயல்படும் அடிப்படை உள்கட்டமைப்பு தொழில்களின் உற்பத்தியை மாதந்தோறும் யார் வெளியிடுகிறார்கள்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கோர் செக்டர் அவுட்புட்டு, இதை யார் கொடுக்குறாங்க? எவ்ரி மந்த் இந்தியாஸ் கோர் செக்டர் அவுட்புட் இஸ் ரிலீஸ்ட் பை ஹோம்.
2: The Ministry of Commerce and Industry of India releases monthly the core sector output.
0: Superb, superb. This is released by the Ministry of Industries and Commerce. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னைக்கு செமிகண்டக்டரு. ஸோ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
2: 2021 டிசம்பர் மாதம் வித் an outlay of 76,000 crores.
0: Superb. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்திய குறை கடத்தி மிஷன் எனப்படும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 76,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஓட்டுநர் உரிமங்கள், வாகன ஆர்சி பதிவுகள், மதிப்பெண் பட்டியல்கள், கல்வி சான்றிதழ்கள், இது போன்ற பல்வேறு ஆவணங்களை பாதுகாப்பான டிஜிட்டல் முறையில் சேமித்து வைப்பதற்கும் பகிர்வதற்கும் மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்ட திட்டத்திற்கு என்ன பெயர்? இது வந்து பி கி.
2: The app introduced by the government is called DigiLocker, which makes it very simple for all citizens to use or access their regular documents like driving license, Aadhaar card, etc.
0: சூப்பர், சூப்பர் ஆன்சர். அந்த திட்டத்துக்கு பேரு டிஜி லாக்கர் திட்டம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இது ஒரு காகிதமற்ற தீர்வாக செயல்படுகிறது. இது வங்கிகள் அல்லது அரசு நிறுவனங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடன் எளிதாக அணுகவும் பகிரவும் உதவுகிறது. www.digilocker.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் இதை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி சி அணிக்கு. நிராமயா திட்டம் என்பது யாருக்கானது? நிராமயா திட்டம்,
2: இந்த ஸ்கீம் வந்து பிசிக்கலி டிசேபிள் பீப்புள்ஸ் அண்ட் மென்டலி டிசேபிள் பீப்புள்ஸ்க்காக.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இந்தியாவின் தேசிய அறக்கட்டளையின் மூலம் உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மலிவு விலையில் அளிக்கப்படும் சுகாதார காப்பீடு திட்டமாகும். காப்பீட்டுக்கு முந்தைய சோதனைகள் இல்லாமல் புதுப்பிப்பதற்கு ஒரு சிறிய வருடாந்திர கட்டணம் மட்டும் செலுத்த வேண்டும். இது சமூக

0: சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு அரசாங்க பயிற்சியாகும். சியணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று வந்து மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிஎம் உஷா, பிரதான் மந்திரி உச்சாதர் சிக்ஷா அபியான், பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா அபியான் பிஎம் உஷா என்னும் திட்டம் யாருக்கானது?
1: இந்த திட்டம் வந்து மாணவர்களோட ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணவும், அதே மாதிரி அவங்களோட படிப்பை ஈக்குவேட் பண்ணி எல்லா மாணவர்களுக்கும் சமமான கல்வி கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் வரவங்க.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதும் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதும் வேலைவாய்ப்புக்கு தயார் நிலையில் பட்டதாரிகளை உருவாக்குவதும், அதாவது ப்ரொடியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெடி கிராஜுவேட்ஸ் இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பிஎம் போஷான், பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாண் என்னும் திட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? பிஎம் போஷான்.
1: ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற எல்லா அரசு பள்ளி இல்ல அரசு உதவி பெற்ற பள்ளியில படிக்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் மதிய உணவு இலவசமா தராங்க.
0: சூப்பர் சிம்பிள், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு மதியம் சத்தான உணவை இலவசமாக வழங்கும் திட்டமாகும். சரிங்களா? பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களுக்கு சரியான விலையை பெறுவதற்கும் அறுவடை காலங்களில் விலை சரியும் பொழுது அரசாங்கமே நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கொள்முதல் செய்து அல்லது இழப்பை ஈடுகட்டுவது போன்ற அம்சங்களை கொண்ட திட்டத்திற்கு என்ன பெயர்?
2: இந்த ஸ்கீமோட பெயர் பிஎம் ஆஷா.
0: பிஎம் ஆஷா, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான், நேரடி கொள்முதலுக்கான விலை ஆதரவு திட்டம், குறைந்தபட்ச ஆதரவு திட்டம் மற்றும் சந்தை விலைக்கு இடையிலான வித்தியாசத்தை செலுத்தும் திட்டமாகும். இதை கொள்ளலாம். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
3: 12 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 120 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 120 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 120 பாயிண்ட்ஸ்.
0: அடுத்த சுற்று ஒரு விரிவாக்க சுற்று. ஸோ முதல் கேள்வி ஏ அணிக்கு, நல்லா கேளுங்க. புதிய சில்லறை பணவீக்க வரிசையின் அடிப்படை கணக்கு ஆண்டு நியூ சிபிஐ சீரீஸ் பேசியர் 2012 எந்த ஆண்டாக மாற்றப்பட்டுள்ளது? இப்போ வந்து புது இதுதான் போயிட்டுருக்கு, நியூ சிபிஐ சீரீஸ் தான் போயிட்டுருக்கு, யூ ஆல் நோ தட். அதோடைய பேசியர் என்ன இப்போ ஆஸ் பர் தி நியூ சிபிஐ சீரீஸ்? 2024 இஸ் த ரைட் ஆன்சர். 2012 மாற்றப்பட்டுள்ளது. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. புதிய சில்லறை பணவீக்க வரிசையின் பல்வேறு கூறுகளில் உணவு மற்றும் பானங்களின் சதவீதம் 45.86% என்கின்ற பழைய கணக்கிலிருந்து எத்தனை சதவீதமாக புதிய சில்லறை பணவீக்க வரிசையில் குறைக்கப்பட்டுள்ளது? The weightage of food and beverages is reduced in the new CPA series from 45.86% to what? This is for Team B. சொல்லுங்க.
4: 36.75.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது சி அணியினருக்கு. இதுக்கு முன்னாடி கோர் செக்டர் அவுட்புட்டை யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னு கேட்டோம், நீங்களாம் சொல்கிறீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு. இப்போ அதை பேஸாக வச்சுக்கிட்டு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி அப்படின்றது கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தோம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை ரிலீஸ் பண்ணுறது யார்? ஹூ ரிலீசஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்? This is for Team C. Try பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏ அணியினர்?
5: It's by the Commerce Authority.
0: No. நீங்கள் Team B சொல்லுங்க.
6: NSO.
0: That is the right answer. NSO is the right answer. B அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? மத்திய அரசின் இளைஞர் விருதுகள் மற்றும் ஊக்குவிப்பு செயல்கள் பற்றி ஒரு சுற்று. நல்லா கேளுங்க. மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய இளைஞர் விருது, நேஷனல் யூத் அவார்ட், இளைஞர்களுக்கு அவருடைய எந்த சேவைகளுக்காக வழங்கப்படுகிறது? This is for Team A. சொல்லுங்க பார்க்கலாம்.
5: The award is given to youth who have participated from the age of 18 to 25. The award prize is rupees 1 lakh. It is for being part of volunteering. Purpose comes in a

0: wide range between women's safety protection, rural development infrastructure, alongside with education guidance.
1: இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா சொல்லலாம். நீங்க பி அணியினர், நீங்கள் சி அணியினர்.
2: மேபி பிசினஸ் அவங்க
1: இல்லை இல்லை, நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். தேசிய வளர்ச்சி, தேசிய வளர்ச்சி மற்றும் சமூக சேவையில் சிறந்த பணியாற்றிய இளைஞர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதாகும். ₹1 லட்சம் மற்றும் ஒரு பதக்கம் சான்றிதழ் விருதாக வழங்கப்படுகிறது. மெயின்லி நேஷனல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் சோசியல் சர்வீஸ், சமூக சேவை. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தென்சிங் நார்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம் வழங்குகிறது? டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம், விச் யூனோ சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கிவ்ஸ் திஸ் அவார்ட்? இந்த கேள்வி வந்து பி அணியினருக்கு.
3: சார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்.
1: நோ நோ நோ, நவ் தி க்வெஸ்சன் கோஸ் டு டீம் சி.
0: பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ்.
1: மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மிகச் சரியான விட. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண் பெறுகிறார்கள். இளைஞர்கள் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. நிலம், நீர் மற்றும் வான்வழி சாகச நடவடிக்கைகளில் சிறந்த சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நேஷனல் யூத் கார்ப்ஸ் எனப்படும் தேசிய இளைஞர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் சேரும் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது? நேஷனல் யூத் கார்ப்ஸ் எனப்படும் தேசிய இளைஞர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் சேரும் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது? இது வந்து சி அணியினருக்கு. மிகச் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 18 முதல் 29 வயதுடைய ஒழுக்கமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களுக்கு தேசத்தை கட்டி எழுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ திட்டமாகும். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு விரிவாக்க சுற்று, ரொம்ப சிம்பிள். முதல் கேள்வி, KCC என்பதன் விரிவு என்ன?
0: கிசான் கிரெடிட் கார்டு.
1: தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிள். விவசாயிகளின் நலன் சார்ந்தது கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் கடன் அட்டை என்பதாகும். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. PMAY, ரொம்ப சிம்பிள். PMAY,
3: பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா.
1: தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, 10 மதிப்பெண்கள் பி அணியினருக்கு. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மிஸ் MISS, இதனுடைய விரிவு என்ன?
3: மாடிஃபை இன்ட்ரெஸ்ட் சப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்.
1: நோ நோ நோ நோ, நீங்கள்
0: மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்.
1: சப்வென்ஷன் ஸ்கீம், அதுதான் சரியான விடை. மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. மிஷன் இந்தியா தனுஷ் என்னும் இந்திர தனுஷ் யோஜனா திட்டம் எதை பற்றியது? யாருக்கானதுன்னு சொன்னா கூட போறோம்.
0: By the central government for children and women for vaccination and proper healthcare availability.
1: இல்ல, அது கரெக்ட். விமன்ன்றது ஒரு பர்டிகுலரான
0: பிரெக்னன்ட் விமன்.
1: பிரெக்னன்ட் விமன், அதுதான் சரியான விடை. ஏ அணியினர் 10 குழு மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். மத்திய அரசின் இத்திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் போன்ற பிரிவினரை நோய்களிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு போடப்படும் தடுப்பூசி திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. கிராமின் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான் என்னும் திட்டம் யாருக்கானது? கிராமின் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான் என்னும் திட்டம் யாருக்கானது? கிராமின் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான் இஸ் ஸ்கீம் ஃபார் ஹூஸ் பெனிஃபிட் ஆர் வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம்? இப்போ வந்து நம்ம வாய்ப்பு சி அணியினருக்கு வருகின்றது.
2: வில்லேஜ்ல இருக்கிறவங்க அவங்க டிஜிட்டல் பத்தி கத்துக்கிறதுக்கு, அதை பத்தி
1: சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். கிராமப்புறங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவிப்பதற்கான இந்திய அரசின் முக்கிய திட்டமாகும். ஆன்லைன் வங்கி மற்றும் அரசு சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுவது போன்ற பணிகளுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் இணையதளத்தை பயன்படுத்த பயிற்சி அளிப்பது. நாடு முழுவதும் பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டு இப்பயிற்சியில் முறையாக வெற்றியடைந்தவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இப்ப நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி, இது வந்து சி அணிக்கு. தி நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், அதாவது தேசிய இடைநிலை கல்வி பெண்கள் ஊக்கத்தொகை திட்டம் என்பது எதை குறிக்கிறது?

0: This scheme is for girls' education, especially the SC and ST girls, for them to continue their education. This incentive is given to them.
1: Continue education from what standard?
0: From 8th standard.
1: That is the right answer. 8th standard. மிகச் சரியா சொல்லிருக்கி. பெண்களின் இடைநிலை கல்வியை ஊக்குவிக்க அரசு கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டமாகும். 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் தகுதியுள்ள பெண்கள் பொதுத்துறை வங்கி மற்றும் தபால் அலுவலகத்தில் ரூபாய் 3000 வைப்பு தொகையாக செலுத்தி பின் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவுடன் 18 வயதை எட்டியவுடன் வட்டியுடன் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். சி அணியினர் ஓரளவுக்கு சரியான விடையை சொன்னீங்க, அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவை பார்க்க போறோம், சரிங்களா?
2: 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 170 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 145 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 145 பாயிண்ட்ஸ்.
1: 170 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியா பி சி ரெண்டு பேருமே தலா 145 மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடத்தை பெறுகிறார்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம், நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி நீங்களும் ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க, பதில் சொன்னீங்க, நிறைய விளக்கங்களும் நம்ம கொடுத்தோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்கள் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்றவர்கள் கே எஸ் திவ்யாஸ்ரீ, ஹிதா பி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி.

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாரா திவ்யதர்ஷினி. இன்று மிகவும் ஆச்சரியமான, அதே சமயம் நம் வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அந்த தலைப்பு குவாண்டம் இயற்பியல், அறிவியலின் அதிசய வாசல். நாம் தினமும் பார்க்கும் இந்த உலகம் நமக்கு மிகவும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்ம கையில் இருக்கும் மொபைல், நாற்காலி இல்ல நாமோ, இவை எல்லாமே சாதாரண பொருள்களாக தெரியலாம், ஆனால் இதனுள் சென்று பார்த்தால் ஒரு அதிசய உலகம் இருக்குது. இந்த உலகத்தையே குவாண்டம் உலகம் என்று சொல்கின்றோம். குவாண்டம் இயற்பியல் என்றால் என்ன? இயற்பியல் என்பது இயற்கையின் விதிகளை பற்றி சொல்லும் ஒரு அறிவியல். ஆனால் ஒரு மிக சிறிய அளவில் அணு, எலக்ட்ரான், புரோட்டான் போன்றவற்றில் நடத்தை சாதாரணமான விதிகளுக்குள் வராது. அவற்றை புரிந்து கொள்ள உருவான அறிவியல் தான் குவாண்டம் அறிவியல். இதை ஒரு கதையாக சொல்ல வேண்டுமென்றால், 20th century ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஒளி எப்படி செயல்படுகின்றது? எலக்ட்ரான்கள்

ஏன் விசித்திரமாக நடக்கின்றன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பழைய அறிவியல் பதில் சொல்லவில்லை. அப்போ தான் வந்தாங்க நம்ம பெரிய விஞ்ஞானிகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நீல் போர், வேர்ன் ஹைசன்பர்க் போன்றவர்கள். அவர்கள் உருவாக்கிய புதிய சிந்தனைகள் தான் குவாண்டம் இயற்பியல் ஆகும். இந்த குவாண்டம் இயற்பிகள் விசித்திரமானவை. ஃபர்ஸ்ட் எல்லாம் வானத்துல பறக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா விமானத்தை கண்டுபிடிக்கலையா? அதே போல ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு நமக்கு அது முடியாதுன்னு தோணும். ஆனா குவாண்டம் உலகத்தில் இருக்கும் எலக்ட்ரான்கள் ஒரே நேரத்துல பல இடங்களில் இருப்பது போல நடக்கின்றன. இதை கேட்கும் பொழுது சாத்தியமா என்றுதானே தோணுது, ஆனா பல ஆய்வுகளில் இது நிரூபித்துள்ளனர். இதனை சூப்பர் பொசிஷன் என்று அழைக்கிறார்கள். எளிமையாக சொன்னால், நாம் பார்க்கும் வரை அந்த துகள் அந்த இடத்தில் இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது. பார்த்தவுடன் மாறும் உலகம்தான் குவாண்டம் இயற்பியல். இந்த குவாண்டம் உலகத்தில் இன்னொரு அதிசயம் உள்ளது. ஒரு துகளை நாம்

என்று அழைக்கிறார்கள். எளிமையாக சொன்னால், நாம் பார்க்கும் வரை அந்த துகள் அந்த இடத்தில் இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது. பார்த்தவுடன் மாறும் உலகம்தான் குவாண்டம் இயற்பியல். இந்த குவாண்டம் உலகத்தில் இன்னொரு அதிசயம் உள்ளது. ஒரு துகளை நாம் கவனிக்கும் பொழுது அதன் நடத்தை மாறிவிடும். அதாவது அப்சர்வேஷன் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதனை குவாண்டம் இயற்பியல் அழகாக சொல்கிறது. இது மிகவும் பிரபலமான டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் கண்டுபிடித்துள்ளன. இந்த ஆய்வு விஞ்ஞான உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தூரத்தில் இருந்தாலும் இணைந்திருக்கும் துகள்கள், இரண்டு துகள்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டதா இல்லாமல் இருந்தாலும் தூரத்தில் இருந்து ஒன்று மாறினால் மற்றொன்றும் மாறிவிடும் என்று கூறுவார்கள். இதனை குவாண்டம் என்டாக்மெண்ட் என்று கூறுவார்கள். இதனை குறிக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட ஸ்கூபி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்று கூறியுள்ளார். தொலைவில் நிகழும் மர்ம செயல் என்று கூறுவார்கள். இன்று இதை மிக வேகமான தகவல் பரிமாற்ற ஆய்வுகளுக்கு குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்துகின்றார்கள். குவாண்டம் இயற்பியல் பலர் வாழ்க்கையில் ஏன் இருக்கின்றது என்றே தெரியாது. பழைய இயற்பியல் விதிகள், கருப்பொருள், கதிர்வீச்சு சரியாக விளக்க முடியாது. குறிப்பாக அதிக அதிர்வெண்ணில் முடிவில்லா ஆற்றல் வெளிப்படும் என்றதை கூறுகிறது. இதனை அல்ட்ரா வயலட் என அழைக்கிறார்கள். இதற்கு தீர்வாக மேக்ஸ்வெல் 1900 புதிய கருத்தை முன்வைத்தார். ஆற்றல் தொடர்ச்சியாக வெளிப்பட்டது, சில தொகுதியாக வெளிப்படும். அந்த ஆற்றல் தொகுதிகள் குவாண்டம் என்று கூறப்படுகிறது. இதனை ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் மூலம் E=mv என்று கூறுவார்கள். E என்பது ஆற்றலையும், H என்பது பிளாங்கின் மாறிலியையும், V என்பது அதிர்வெண்ணையும் கூறப்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கதிர்வீச்சின் தீவிரமும் அதிகரிக்கும். கருப்பொருள் எல்லா அலைநிலங்களிலும் கதிர்வீச்சியை வெளிப்படுத்தும். இதனை குவாண்டம் தியரி உருவாக்க காரணமான முக்கிய கருத்தே இதுதான். நட்சத்திரங்களின் வெப்பநிலையை கண்டறிதல், வெப்ப கோரங்கள், விண்வெளியின் ஆய்வுகள் குவாண்டம் பிசிக்ஸ் வளர்ச்சிகளே ஆகும். இதுதான் கருப்பொருள் அதிர்வெண் என்று கூறுவார்கள். குவாண்டம் இயற்பியல் இன்னொரு அழகான பரிசோதனை, டேவிசன் ஜெர்மன் பரிசோதனை. 1927 அமெரிக்க விஞ்ஞானிகள் டேவிசன் மற்றும் ஜெர்மர் இந்த பரிசோதனையை நடத்தினார்கள். அந்த காலத்தில் எலக்ட்ரான்கள் என்பது ஒரு சிறிய துகள் மற்றும் கருதப்பட்டது. ஆனால் பிரெஞ்சு சயின்டிஸ்ட் டி ப்ரோக்லி அவர்கள் எல்லா துகள்களும் அலைத்தன்மை உள்ளது என்று கூறினார். அதை உண்மையா என்று நிரூபிக்க அந்த பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த பரிசோதனை எப்படி இருந்தது என்றால், ஒரு எலக்ட்ரான்கள் பயன்படுத்துவது, அதிலிருந்து வேகமான எலக்ட்ரான்கள் வெளியேறப்பட்டன. அதை நிக்கல் படிக்கையின் மீது மோத செய்யப்பட்டன. மோதிய பிறகு எலக்ட்ரான்கள் எந்த கோணத்தில் சிதறுகின்றன என்பதனை அளந்தனர். அந்த கண்டுபிடிப்பினால் எலக்ட்ரான்கள் நிக்கல் படிக்கத்தின் மீது மோதிய பொழுது ஒரு அலையை போல விலகல் அல்லது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் உருவானது. இதன் மூலம் எலக்ட்ரான்களுக்கு அலைத்தன்மை உள்ளது என்பதனை நிரூபிக்கப்பட்டது. இந்த முடிவு டி ப்ரோக்லி கூறிய கருத்தை உறுதிப்படுத்துகிறது. முக்கிய சமன்பாடு, டி ப்ரோக்லி அலைநீள சமன்பாடு λ = hp என்று கூறுவார்கள். இந்த லாம்டாவை அலைநீளம் என்றும், எச்சை பிளாங்கின் மாறிலி என்றும், பிஐ மொமெண்டம் என்றும் இந்த சமன்பாடுகளில் கூறப்படுகின்றது. இந்த குவாண்டம் இயற்பியல் இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டரை உறுதிப்படுத்துகிறது. இந்த குவாண்டம் இயற்பியல் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது. எலக்ட்ரான், மைக்ரான் போன்ற கருவிகளின் உருவாக உதவுகிறது. டேவிசன் ஜெர்மன் பரிசோதனையின் மூலமாக உலகம் நம்மால் நினைப்பதை விட காட்டிலும் மிகவும் விசித்திரமானது என்று உணர்த்துகிறது. ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் துகள்களையும் அலைகளையும் நடத்த முடியும் என்பதனை இது நிரூபித்தது. இது பழைய இயற்பியல் மூலமாக தெரியாமல் புதிய இயற்பியலாகிய குவாண்டம் உலகத்தின் அதிசயமே ஆகும். இந்த அதிசயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இயற்பியலும் ஒவ்வொரு மறைவிடத்தில் உள்ளது என்பது நமக்கு சரியாக காட்டப்பட்டுள்ளது. சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குவாண்டம் இயற்பியல் படிப்பதன் மூலம் நிறையவற்றை புரிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. குவாண்டம் இயற்பியல் நம்ம வாழ்க்கையில எப்படி உதவுகிறது என்று பலருக்கு தெரியாது. பலர் நினைப்பார்கள், இது எல்லாம் விஞ்ஞானிகளுக்கு தானே, நமக்கு ஏன் பயன்படுகிறது என்று. ஆனால் உண்மையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே குவாண்டம் தொழில்நுட்பத்தின் மூலம்தான் அமைந்திருக்கிறது. பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதில் சில, கைபேசியை எடுத்துக்கொண்டால் நாம் பயன்படுத்தும் கைபேசி, கணினி போன்ற சாதனங்கள் இருக்கும். செமிகண்டக்டர்கள் தொழில்நுட்பம் குவாண்டம் விதிகளில் அடிப்படையில் தான் உருவானது. அடுத்ததாக MRI ஸ்கேன். மருத்துவமனையில் உடலின்
உள் அமைப்பை பார்க்கும் பயன்படுத்தும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட குவாண்டம் அறிவியலை அடிப்படையாக கொண்டது. இப்பொழுது மிகவும் ஃபேமஸாக உள்ள

குவாண்டம் கணினி. இப்பொழுது உலகம் முழுவதும் மிக வேகமான குவாண்டம் கணினி உருவாக்கப்படுகின்றன. இவை சாதாரண கணினிகளை விட பல மடங்கு வேகமாக கணக்கிடும் திறன் கொண்டவை. இதை பல நிறுவனங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளன. ஏன் குவாண்டம் உலகம் முக்கியமா என்ற கேள்வி நமக்கு எழும். குவாண்டம் இயற்பியல் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. நாம் பார்க்கும் உலகமே ஒரு முழு உண்மை அல்ல. அதனால் பின்னால் இன்னும் ஆழமான அதிசயமான ஒரு உலகம் அது. அந்த அறிவியல் மனிதருக்கு சிந்தனையோ மாற்றி எல்லாவற்றிற்கும் சரியான பதில் இருக்கும் என்ற எண்ணத்தை மாற்றி சில விஷயங்கள் ப்ராபபிலிட்டியாக மட்டுமே சொல்ல முடியும் என்று காட்டுகிறது. இயற்பியல் என்பது வெறும் விதிகள் மட்டுமல்ல, அது உலகத்தை புதிய கோணத்தில் பார்க்க கற்றுக் கொடுக்கும். குவாண்டம் இயற்பியல் நமக்கு கேள்விகளை கேட்க தூண்டும். அது நாம் யார், உலகம் எப்படி இயங்குகிறது, உண்மை என்றால் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் அறிவியல் வளரும். ஆகையால் அறிவியலை பயமாக அல்லாமல் ஆச்சரியமாக பாருங்கள் நண்பர்களே. கண்ணால் காணாத உலகம் இது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட புதிரும் இது. அணுவின் உள்ளே ஆச்சரியம் வாழ்கிறது, அறிவியல் கதவை அது திறக்கிறது. அலைவும் துகள்களும் ஒன்றாய் நிற்க ஆச்சரிய ரகசியம் மனதில் பிறக்க குவாண்டம் இயற்பியல் சொல்லும் உண்மை ஒன்றுதான், இயற்கையின் உள்ளம் இன்னும் மர்மம்தான். சில துகள்களின் பெரிய உலகம், சிந்திக்க வைத்திடும் அறிவின் வெளிச்சம். நேற்றைய கனவு இன்றைய அறிவியல், நாளை மாற்றம் குவாண்டமின் உலகம். சிலவற்றை வாழ்க்கையோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சிறியவற்றை புரிந்து கொண்டால் பெரிய உலகத்தை புரிந்து கொள்ளலாம் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் நம் குவாண்டம் இயற்பியலாகும். நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் என் அன்பான இனிய வணக்கங்கள். என் பெயர் ஹரிப்ரியா. நான் தற்போது ராணிமேரி கல்லூரியில் 3ஆம் வருடம் பயின்று வருகிறேன். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு, இன்றைய வேலை வாய்ப்பின் புதிய முகம் சேவைத்துறை. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அதன் பொருளாதாரம் தீர்மானிக்கிறது. அந்த பொருளாதாரம் 3 முக்கிய துறைகளால் இயங்குகிறது. அவை விவசாயத்துறை, தொழில்துறை மற்றும் சேவைத்துறை. ஆரம்ப காலங்களில் விவசாயமும் தொழில்துறையும் முக்கிய பங்கு வகித்தாலும், இன்றைய காலகட்டத்தில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக சேவைத்துறை வளர்ந்து வருகிறது. சேவைத்துறை என்றால் பொருட்களை உற்பத்தி செய்யாமல் மக்களின் தேவைகளை சேவையாக பூர்த்தி செய்யும் துறையாகும். ஒரு ஆசிரியர் அறிவை வழங்குகிறார், ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறார், ஒரு வங்கி ஊழியர் நிதி சேவைகளை செய்கிறார். இவை அனைத்தும் சேவைகள். இவற்றின் மூலம் சமூகத்தின் அன்றாட வாழ்க்கை சீராக நடைபெறுகிறது. சேவைத்துறையில் கல்வி, மருத்துவம், வங்கி மற்றும் காப்பீடு, தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, சுற்றுலா, ஹோட்டல் மற்றும் உணவகம், சில்லறை வணிகம், ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற பல பிரிவுகள் உள்ளன. இத்துறைகள் அனைத்தும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. சேவைத்துறையின் மிக முக்கியமான சிறப்பு அனைத்து கல்வி நிலை மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்குவதாகும். குறைந்த கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு ஹோட்டல் ஊழியர்கள், டெலிவரி பணியாளர்கள், பாதுகாப்பு காவலர்கள், டிரைவர்கள் போன்ற வேலைகள் கிடைக்கின்றன. நடுத்தர கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அலுவலக உதவியாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள், ரிசப்ஷனிஸ்ட், கால் சென்டர் ஊழியர்கள் போன்ற வேலைகள் கிடைக்கின்றன. உயர்கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நர்சுகள், மென்பொருள் பொறியாளர்கள், வங்கி அதிகாரிகள், மேலாளர்கள் போன்ற பணிகள் கிடைக்கின்றன. இதனால் வேலை இல்லாத நிலை பெரிதும் குறைகிறது. சேவைத்துறை புதிய முகத்துடன் வளர்ந்து வருகிறது. டிஜிட்டல் மயமாக்கல், இணைய வளர்ச்சி, மொபைல் செயலிகள், செயற்கை நுண்ணறிவு, ஆன்லைன் சேவைகள் போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சேவைத்துறையை வேகமாக மாற்றியமைத்துள்ளன. இதன் காரணமாக பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உதாரணமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிஸ்ட், கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஆன்லைன் டியூட்டர், லாஜி

டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் போன்ற வேலைகள் இன்று இளைஞர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. சேவைத்துறையின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இதில் வேலை பெற மனித திறன்கள் மிக அவசியமாகும். நல்ல தொடர்பு திறன், பொறுமை, நேர மேலாண்மை, குழுவாக வேலை செய்யும் திறன், வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்ளும் மனப்பாங்கு ஆகியவை இந்த துறையில் வெற்றிக்கான அடிப்படை திறனாகும். மேலும் சேவைத்துறை பெண்களுக்கு மிக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. வேலை நேர நெகிழ்வு, வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வாய்ப்பு, பாதுகாப்பான வேலை சூழல் போன்ற காரணங்களால் பெண்களின் வேலை பங்கு இந்த துறையில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் மூலம் பெண்களின் பொருளாதார சுயநிலையும் வலுப்பெறுகிறது. சேவைத்துறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கை சேவைத்துறையே வழங்குகிறது. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன, மக்களின் வருமானம் உயர்கிறது, வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. ஆனால் சேவைத்துறையில் போட்டி அதிகம், திறன் மேம்பாடு அவசியம். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியான கற்றல் இல்லையெனில் இந்த துறையில் நீடித்து நிலைக்க முடியாது. எனவே இன்றைய இளைஞர்கள் சேவைத்துறையில் முன்னேற விரும்பினால் கல்வியுடன் சேர்த்து திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். மொழித்திறன், கணினி அறிவு, தொழில்முறை ஒழுக்கம், வாடிக்கையாளர் சேவை, மனப்பாங்கு ஆகியவை முக்கியமானவை. இன்றைய இளைஞர்களுக்கு சேவைத்துறை மிகுந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் சேவைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்றவை இளைஞர்களுக்கு வேகமாக வேலை கிடைக்க உதவுகின்றன. திறமை மற்றும் பயிற்சி இருந்தால் குறுகிய காலத்திலேயே நல்ல வேலை பெற முடியும். பெண்கள் வேலை வாய்ப்பிலும் சேவைத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி, மருத்துவம், வங்கி, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரிகின்றன. வேலை மற்றும் குடும்பத்தை ஒருங்கிணைக்க உதவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வசதிகளும் சேவைத்துறையில் அதிகமாக உள்ளது. இதனால் பெண்கள் பொருளாதார சுயநிலையை அடைந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்னேற முடிகிறது. டிஜிட்டல் புரட்சியால் சேவைத்துறை மிக பெரிய மாற்றத்தை கண்டுள்ளது. ஆன்லைன் கல்வி, இ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் வங்கி ஆப் அடிப்படையிலான சேவைகள் போன்றவை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. இன்று ஒரு மொபைல் போன் மற்றும் இணையம் இருந்தாலே வருமானம் ஈட்டும் நிலை உருவாகியுள்ளது. இது நகர்ப்புறம் மட்டுமல்ல, கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெரிய வாய்ப்பாக உள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் சேவைத்துறை மிக முக்கியமான பங்காற்றுகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு சேவைத்துறைக்கே உள்ளது. தகவல் தொழில்நுட்ப சேவைகள் மூலம் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறது, நகர்ப்புற வளர்ச்சி அதிகரிக்கிறது. மேலும் விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் சேவைத்துறை ஆதாரமாக உள்ளது. போக்குவரத்து, வங்கி, காப்பீடு போன்ற சேவைகள் இல்லாமல் பிற துறைகள் இயங்க முடியாது. சேவைத்துறையில் சில சவால்களும் உள்ளன. குறைந்தபட்ச சம்பளம், வேலை நிலைத்தன்மை இல்லாமை, திறன் குறைபாடு, அதிக போட்டி போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இவற்றை சமாளிக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப அறிவு மற்றும் தொடர்ச்சியான கற்றல் மிகவும் அவசியம். எதிர்காலத்தில் சேவைத்துறை இன்னும் விரிவடையும். செயற்கை நுண்ணறிவு, தானியங்கு முறைகள், ஆன்லைன் சேவைகள் அதிகரிப்பதால் புதிய வேலைகள் உருவாகும். திறமை உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையாது, மாறாக அதிகரிக்கும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அதன் மக்கள் வாழ்க்கை தரத்துடன் நேரடியாக தொடர்புடையது. அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கியமான காரணி வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கும் துறையாக இன்று இந்தியாவில் சேவைத்துறை திகழ்கிறது. சேவைத்துறை என்பது பொருட்களை உற்பத்தி செய்யாமல் மனிதர்களுக்கு சேவை வழங்கும் துறையாகும். வங்கி, காப்பீடு, கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, சுற்றுலா, வணிக சேவைகள், இ காமர்ஸ் போன்றவை அனைத்தும் சேவைத்துறையின் பகுதிகளாகும். இந்திய பொருளாதாரத்தில் இன்று சேவைத்துறை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்திருந்தன. அதன் பின்னர் தொழில்துறை வளர்ச்சி பெற்றது. ஆனால் கடந்த சில தசப்தங்களாக சேவைத்துறை வேகமாக வளர்ந்து அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் முதன்மை துறையாக மாறியுள்ளது. கல்வி பெற்ற இளைஞர்கள் மட்டுமல்லாமல் திறன் அடிப்படையிலான பயிற்சி பெற்றவர்களுக்கும் சேவைத்துறை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும்

டிஜிட்டல் சேவைத்துறையின் வளர்ச்சியில் தகவல் தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மென்பொருள் நிறுவனங்கள், ஐடி சேவைகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தரவு பகுப்பாய்வு போன்ற துறைகள் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றன. மேலும் வீட்டிலிருந்தே வேலை, ஆன்லைன் சேவைகள் போன்ற புதிய வேலை வடிவங்களும் உருவாகியுள்ளன. இது பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு உதவுகிறது. கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் கல்வித்துறை ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் நிர்வாகம், ஆன்லைன் கல்வி பயிற்சி மையங்கள் போன்ற பல வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதேபோல் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக பணியாளர்கள், மருத்துவ நிர்வாகம் போன்ற பல்வேறு வேலைகள் உருவாகின்றன. COVID-19 காலத்தில் சுகாதார சேவைகளின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர்ந்தோம். சுற்றுலா துறை, ஓட்டல்கள், வழிகாட்டிகள், போக்குவரத்து, கைவினை பொருட்கள் விற்பனை போன்ற பல வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. ஒரு சுற்றுலா மையம் வளர்ந்தால் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுகிறது. கிராமப்புற வேலை வாய்ப்புகளில் சேவைத்துறை நகரங்களுக்கு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. வங்கி சேவைகள், மைக்ரோ ஃபைனான்ஸ், டிஜிட்டல் சேவை, இ சேவை மையங்கள் போன்ற கிராம இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன. சேவைத்துறையின் சமூக பங்கு வேலை வாய்ப்புகளை மட்டும் உருவாக்குவதில்லை, சமூக சமத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. பெண்கள், இளைஞர்கள், பின்தங்கிய பிரிவினர் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்கும் துறையாக இது விளங்குகிறது. எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சிக்கு திறமை மிக்க மனித வளம் தேவை. அந்த மனித வளத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தி சேவைத்துறைக்கு உள்ளது. திறன் மேம்பாடு, டிஜிட்டல் கல்வி, தொழில் முனைவு ஆகியவற்றை ஊக்குவித்தால் சேவைத்துறை இன்னும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் வேலையில்லா நிலையை குறைப்பதற்கும் சேவைத்துறை ஒரு முக்கிய தூணாக உள்ளது. இளைஞர்கள் புதிய திறன்களை வளர்த்து கொண்டு சேவைத்துறையின் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தனிநபர் முன்னேற்றமும் தேசிய வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் சாத்தியமாகும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மருமகளே,
2: என்னம்மா
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: நண்பகல் 12:10 சங்கீத சாரல். NA அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம், எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், தொடர்ந்து திரைகானம். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்களும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். 8:05 திரைகானம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கஸ்டடியன்ஸ் ஆஃப் கேனபி. தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசையில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷம்.

0: including the Kamarhati municipality. The agency has alleged that Madan Mitra is linked to more than 125 such illegal appointments. In men's cricket, India will take on Afghanistan in the first ODI of the three-match series at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala this afternoon. The match is scheduled to start at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் என் ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அருணாச்சல கவி இயற்றிய கண்டேன் கண்டேன் என துவங்கும் பாடல் வசந்தாராகம் ஆதிதாளம்.

0: சங்கீத சாரலில் என்ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர்

0: லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி.எல். கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பாரதிதாசன் இயற்றி, டி கே ஜெயராமன் இசையமைத்து, டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல்.

0: ಭಾರತೀಯ ಜನ್ ಔಷಧಿ ಪರಿಯೋಜನಾ.
1: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின. உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கிறது திருக்குறள். ஆனால் மனித மனம் இதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. இந்த கால மக்களின் உணவு பழக்க வழக்கம் பெரிதும் மாறிவிட்டது. இரவில் உணவு உண்பது, தூக்கமின்மை, உடலுக்கு உபாதை தரும் பழக்கங்களை பின்பற்றுவது போன்ற செயல்கள் காலப்போக்கில் நோயை உண்டாக்குகிறது. அதில் பெரும் நோய் என்றால் செலவு சொல்லவே வேண்டாம். மருந்துகள் வாங்க பணம் எங்கே இருந்து வரும் சிந்திக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டமாகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜன் ஔஷதி திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா என மறுசீரமைக்கப்பட்டது. 2016 ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்க அது மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என மறுபெயரிடப்பட்டது. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக மருந்துகள் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். விலை உயர்ந்த தர அடையாள மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறனில் சமமான பொதுவான மருந்துகளை வழங்க இந்த திட்டத்தின் கீழ் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவான மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மருத்துவ பயிற்சியாளர்கள் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை உருவாக்குவது, இந்த திட்டத்தின் கீழ் தொடர்புடைய அனைத்து சுகாதார பராமரிப்பு பொருட்களையும் வழங்குவது, மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சுகாதார பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. செலவு குறைந்த மருந்துகள் மற்றும் அவற்றின் மருந்து சீட்டு பற்றிய விழிப்புணர்வை அதிகளவில் ஊக்குவிப்பது, பொது தனியார் கூட்டாண்மை மூலம் மலிவு விலையில் தர அடையாளம் செய்யப்படாத தரமான ஜெனரிக் மருந்துகளை கிடைக்கச் செய்வது, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பொதுவான மருந்துகளை பரிந்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏழை நோயாளிகள் மற்றும் நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார பராமரிப்பில் கணிசமான சேமிப்பை செயல்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உயர்தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள் WHO நல்ல உற்பத்தி நடைமுறை GMP, தற்போதைய நல்ல உற்பத்தி நடைமுறை மற்றும் CPSU உற்பத்தியாளர்களிடமிருந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையங்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படுகின்றன. கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு மருந்து தொகுதியும் BPPI இன் எம்பேனல் செய்யப்பட்ட தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் சீரான முறையில் சோதிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மற்றும் தேவையான தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்கிறது. இந்த ஆய்வகங்களால் சான்றளிக்கப்பட்ட பின்னரே மருந்துகள் CNF முகவர்கள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தரமான பொதுவான மருந்துகளின் காப்பீடை விரிவுபடுத்துவதன் மூலம் மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து அதன் மூலம் ஒரு நபருக்கு சிகிச்சைக்கான செலவை மறுவரையறை செய்வது. உயர் விலையுடன் மட்டுமே தரம் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி மற்றும் விளம்பரம் மூலம் பொதுவான மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பொது திட்டம். அனைத்து சிகிச்சை வகைகளிலும் தேவைப்படும் இடங்களில் குறைந்த சிகிச்சை செலவு மற்றும் எளிதாக கிடைப்பதன் மூலம் சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் விற்கப்படும் மருந்துகள் தரமானவை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்கின்றன. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பயனளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான janaushadhi.gov.in அல்லது தேசிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800 800 தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashvani, the news read by Anuja Kumar.

0: தமிழ்மிகு பாரதம். கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி. உரைச்சித்திரம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
1: ஹம்பி என்பது இந்தியாவின் மிகச்சிறந்த வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை செல்வங்களில் ஒன்றாகும்.
2: இது கர்நாடக மாநிலத்தில் முன்பு பெல்லாரி மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய விஜயநகர மாவட்டத்தில் துங்கபத்திரை நதிக்கரையில் பாறைகளும் மலைகளும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்திருக்கிறது.
1: விஜயநகர பேரரசின் தலைநகரமாக 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இது விளங்கியது. இன்று ஹம்பி அதன் இடிபாடுகள், கோவில்கள், மண்டபங்கள், அரண்மனைகள் மற்றும் கற்சிற்பங்களால் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது.
2: ஹம்பியின் கட்டிடக்கலை விஜயநகர கட்டிடக்கலை என்ற தனித்துவமான பாணியை உருவாக்கியது. இதில் திராவிடக்கலை, இந்தோ இஸ்லாமிய கலை மற்றும் உள்ளூர் கன்னட மரபுக்கலை ஆகியவை ஒன்றிணைந்து காணப்படுகின்றன.
1: நாம் ஹம்பிக்கு செல்லும் முன் பொதுவாக தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாற்று சிறப்புகள் மற்றும் பண்பாட்டு மகத்துவம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
2: தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்ற இந்த கட்டிடக்கலை அரசியல், சமயம், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப அறிவின் சிறந்த வெளிப்பாடாக விளங்குகிறது.
1: தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாறு என்பது சங்க காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ஆரம்ப காலங்களில் மரம், செங்கல் மற்றும் மண் போன்ற பொருட்களை கொண்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன.
2: பின்னர் கற்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த போது பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோவில்களும் கற்றளி கோவில்களும் தோன்றின.
1: கற்றளி கோவில்கள் என்றால் கற்களை வெட்டி செதுக்கி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணாம்பு போன்ற எந்த கலவையும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட கோவில்கள் கற்றளிகளாகும்.
2: பல்லவர் காலமான கிபி 6-9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்திய கட்டிடக்கலையின் பொற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது.
1: அதன் பின்னர் சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் இந்த கலை மேலும் செழித்து வளர்ந்தது.
2: தென்னிந்திய கட்டிடக்கலையின் முக்கிய வடிவம் திராவிட கட்டிடக்கலை ஆகும்.
1: இது வட இந்திய கட்டிடக்கலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது.
2: திராவிட கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகள் எவை என்றால், கோவிலின் நுழைவு வாயிலின் மேல் உயரமாக அமைக்கப்படும் கோபுரம் என்பது தென்னிந்திய கோவில்களின் அடையாளமாக விளங்குகிறது.
1: பல அடுக்குகளுடன் உருவாக்கப்படும் கோபுரங்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்றவை பிரம்மாண்டமான கோபுரங்களுக்கு புகழ்பெற்றவை.
1: கருவறையின் மேல் அமைக்கப்படும் கோபுர வடிவமைப்பே விமானம் எனப்படுகிறது. இது கோவிலின் மிக புனிதமான பகுதியை குறிக்கிறது. சோழர் கால கோயில்களில் விமானங்கள் மிகவும் உயரமாகவும் கலைநயத்துடனும் கட்டப்பட்டன.
2: மூலவர் சிலை அமைந்துள்ள பகுதி கருவறை எனப்படும். இது கோவிலின் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது.
1: பல்லவர்கள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர்.
2: காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் பல்லவர் காலத்தின் சிறந்த படைப்புகள் காணப்படுகின்றன. சோழர் காலம் தென்னிந்திய கட்டிடக்கலையின் உச்சகட்ட வளர்ச்சி காலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலங்களில் பல பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன.
1: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது.
2: பாண்டியர் ஆட்சியில் கோவில்களின் கோபுரங்கள் பெரிதும் வளர்ச்சி பெற்றன. அவர்கள் கோவில்களின் விரிவாக்கம் மற்றும் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்தினர்.
1: மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர் மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
2: 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகர பேரரசு தென்னிந்திய கட்டிடக்கலையில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியது.
1: விஜயநகர பேரரசின் பின்னர் நாயக்கர்கள் தென்னிந்திய கோயில்களை விரிவுபடுத்தினர்.
2: இதேபோல் கேரளாவின் காலநிலை மற்றும் புவியியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அங்குள்ள கட்டிடக்கலை தனித்துவமாக வளர்ந்தது. அந்த வளர்ச்சியின் சிறப்பு அம்சங்களாக திகழ்பவை சாய்வான கூரைகள், மரக்கட்டுமானங்கள், மழைநீரை தாங்கும் வடிவமைப்பு, இயற்கை காற்றோட்ட அமைப்பு போன்றவையாகும்.
1: தென்னிந்திய கட்டிடக்கலையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சிற்பக்கலையாகும். கோயில்களின் சுவர்கள், தூண்கள் மற்றும் கோபுரங்கள் அனைத்தும் தெய்வங்கள், அரசர்கள், நடன கலைஞர்கள்,

0: விலங்குகள் மற்றும் புராண கதைகளை சித்தரிக்கும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன.
1: தென்னிந்திய கட்டிடக்கலை இந்தியாவை தாண்டி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் காணப்படும் பல கோவில்கள் திராவிட கட்டிடக்கலையின் செல்வாக்கை காட்டுகின்றன. இப்போது நாம் மீண்டும் ஹம்பிக்கு செல்வோம்.
0: ஹம்பியின் கட்டிடங்களில் பெரும்பாலும் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஹம்பி முழுவதும் பரவியுள்ள பெரிய பாறைகள் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தன. அந்த பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் மண்டபங்கள் இன்றும் பொறியியல் அதிசயங்களாக கருதப்படுகின்றன.
1: கட்டிடங்கள் வெறும் அழகிற்காக மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, மத வழிபாடு, நீர்ப்பாசனம் மற்றும் அரச ஆட்சி ஆகிய அனைத்திற்கும் ஏற்றவாறு திட்டமிடப்பட்டிருந்தன.
0: ஹம்பியின் முக்கிய கட்டிடங்களில் ஒன்றான விருபாக்ஷா கோவில் திராவிட கோவில் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
1: இந்த கோவிலில் உயரமான ராஜகோபுரம், நீளமான மண்டபங்கள், அழகிய தூண்கள் மற்றும் புராண ஓவியங்கள் காணப்படுகின்றன.
0: கோயிலின் கருவறை, முன்மண்டபம், நடன மண்டபம் போன்ற பகுதிகள் மிக துல்லியமான கணித அளவுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த கோயில் இன்னும் வழிபாட்டில் இருப்பது அதன் கட்டிட திறமையை வெளிப்படுத்துகிறது.
1: இங்குள்ள விட்டலா கோவில் என்பது ஹம்பியின் கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள கற்சிற்ப தேர், அதாவது ஸ்டோன் சாரியட், உலக புகழ் பெற்றது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தேரின் சக்கரங்கள் கூட மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: மேலும் இக்கோவிலில் காணப்படும் இசை தூண்கள் மிகவும் வியப்பூட்டுகின்றன. அந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது அக்கால பொறியியல் மற்றும் ஒலியியல் அறிவின் மேம்பாட்டை காட்டுகிறது.
1: மேலும் தாமரை அரண்மனை என்பது ஹம்பியில் காணப்படும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் வளைந்த வான்கதவுகள், குவிமாடங்கள் மற்றும் தாமரையை போன்ற வடிவமைப்பு பாரசீக மற்றும் இஸ்லாமிய கலை தாக்கத்தை காட்டுகின்றன.
0: அதே சமயம் அதன் அடிப்படை அமைப்பில் தென்னிந்திய கட்டிட பாணியும் காணப்படுகிறது. இதனால் ஹம்பி ஒரு கலாச்சார சங்கமமாக இருந்தது என்பதை அறியலாம்.
1: எலிபன்ட் ஸ்டேபிள்ஸ் என்பது அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தொழுவங்களாகும். இதில் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட 11 பெரிய அறைகள் உள்ளன.
0: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவி மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடம் இஸ்லாமிய வளைவுகளும் இந்திய கலைப்பாணியும் இணைந்த ஒரு சிறந்த வடிவமாகும்.
1: ஹம்பியின் கட்டிடக்கலையில் நீர்ப்பாசன அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் போன்ற அமைப்புகள் அந்த கால நகர வாழ்க்கையை நமக்கு பறைசாற்றுகின்றன.
0: மழை நீரை சேமித்து நகரம் முழுவதும் பகிர்ந்தளிக்கும் திறமையான அமைப்புகள் நகர திட்டமிடலின் மேம்பாட்டை எடுத்துக்காட்டுகின்றன.
1: ஹம்பியின் சந்தைகள், தெருக்கள் மற்றும் மண்டபங்களும் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்களாகும். கோவில்களை சுற்றி நீண்ட சந்தை தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
0: அவற்றின் இருபுறங்களிலும் தூண்களுடன் கூடிய கடைகள் இருந்தன. இது ஹம்பி ஒரு மத மையம் மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தக மையமாகவும் இருந்ததை நிரூபிக்கிறது.
1: ஹம்பியை பற்றி நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள முதலில் நாம் செல்லவிருப்பது விருபாக்ஷா கோவில். விருபாக்ஷா கோவில் என்பது கர்நாடக மாநிலத்தின் ஹம்பியில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் ஒன்றாகும்.
0: இது விஜயநகர பேரரசின் ஆன்மீக மையமாக விளங்கியது. இந்த கோவில் சிவபெருமானின் ஒரு வடிவமான விருபாக்ஷர் என்பவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஹம்பி நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் முக்கிய அங்கமாகும்.
1: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் வழிபாடு நடைபெற்று வரும் இந்த கோவில் இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது.
0: இந்த கோயிலின் வரலாறு 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக இருந்த இது பின்னர் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக விரிவுபடுத்தப்பட்டது.
1: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோவிலின் பல பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டன. அவரின் முடிசூட்டு விழாவும் இந்த கோவிலில் நடைபெற்றதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன.
0: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பின்னரும் இந்த கோயில் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரமாகும். சுமார் 50 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் தொலைவில் இருந்தே கண்களுக்கு தென்படும்.
0: 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் திராவிட கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோபுரத்தின் மேல் பகுதியில் பல தெய்வ சிற்பங்கள், யாழிகள், புராண காட்சிகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் மிக நுண்

0: நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: வெள்ளை நிற சுண்ணாம்பால் பூசப்பட்ட மேல்பகுதி மற்றும் கற்சிற்பங்களால் ஆன அடிப்பகுதி கோபுரத்திற்கு தனித்துவமான அழகை அளிக்கின்றன.
0: கோயிலின் உள்ளமைப்பும் மிகவும் சிறப்பானது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நீண்ட மண்டபங்கள், தூண்கள் மற்றும் சிற்பங்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் புராண கதைகள், தெய்வ உருவங்கள் மற்றும் விலங்கு வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
1: இந்த சிற்பங்கள் அக்கால கலைஞர்களின் திறமையையும் கற்பனையையும் வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் முக்கிய கருவறையில் விருப்பாக்ஷர் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். அருகில் பார்வதி தேவிக்கான சன்னதியும் அமைந்திருக்கிறது.
0: இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் ஓவியங்கள் ஆகும். மண்டபங்களின் மேற்கூரைகளில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் சிவபுராணம் தொடர்பான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன.
1: இயற்கை வண்ணங்களை கொண்டு வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தெளிவாக காணப்படுகின்றன. இது விஜயநகர கால ஓவியக்கலையின் உயர்ந்த தரத்தை வெளிப்படுத்துகின்றது.
0: விருபாக்ஷா கோவிலின் அருகே துங்கபத்ரா நதி ஓடுகிறது. இந்த நதி கோயிலின் ஆன்மீக சூழலை மேலும் அழகுபடுத்துகிறது.
1: பக்தர்கள் நதியில் புனித நீராடி பின்னர் கோவிலுக்குள் சென்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது.
0: நதிக்கரையில் அமைந்துள்ள கற்சிற்ப மண்டபங்கள் மற்றும் படிக்கட்டுகள் அக்கால நகர திட்டமிடலின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
1: இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக வருடாந்திர ரதோற்சவம் மற்றும் மகா சிவராத்திரி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன.
0: விழா காலங்களில் கோயில் முழுவதும் விளக்குகள், மலர்கள் மற்றும் இசையால் அலங்கரிக்கப்படுகிறது. பாரம்பரிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத சடங்குகள் கோயிலின் ஆன்மீக மகத்துவத்தை உயர்த்துகின்றன.
1: இன்றைய காலத்தில் விருபாக்ஷா கோவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்க்கும் முக்கிய தலமாக உள்ளது.
0: வரலாறு, ஆன்மீகம், கலை மற்றும் கட்டிடக்கலை ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க செய்யும் அரிய இடமாக இது திகழ்கிறது. ஹம்பியின் அடையாளமாக விளங்கும் இந்த கோயில் இந்திய பாரம்பரியத்தின் நிலையான சின்னமாக என்றும் போற்றப்படுகிறது.
1: அடுத்து வருவது விட்டலா கோவில். விட்டலா கோவில் என்பது ஹம்பியில் அமைந்திருக்கும் மிக பிரபலமான மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும்.
0: இது விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.
1: இந்த கோவில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான விட்டலருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
0: ஹம்பியில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களிலும் மிகவும் கருத்தை கவரும் இந்த கோயில் அதன் கற்சிற்பங்கள், இசை தூண்கள் மற்றும் புகழ்பெற்ற கல் தேரால் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
1: விட்டலா கோவிலின் கட்டுமானம் 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர பேரரசின் பல மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது.
0: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோயில் மிக பிரம்மாண்டமாக மாற்றப்பட்டது. விஜயநகர பேரரசு செல்வ செழிப்பின் உச்சியில் இருந்த காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டதால் இதன் ஒவ்வொரு பகுதியும் அரச மரபின் பெருமையையும் கலை நுணுக்கத்தையும் பிரதிபலிக்கின்றன.
1: இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் ஸ்டோன் சாரியட் எனப்படும் கல் தேராகும். இந்தியாவின் புதிய 50 ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றுள்ள இந்த தேரானது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான கலைப்பணியாகும்.
0: இது கருடன் வாகனத்திற்கான சிறிய ஆலயமாக கட்டப்பட்டது. தேரின் சக்கரங்கள், அச்சுகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் அனைத்தும் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உண்மையான மரத்தேரை போல தோன்றும் இந்த கல்தேரை உருவாக்கிய கலைஞர்களின் திறமை உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது.
0: கோயிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு அதன் இசை தூண்களாகும். மகாமண்டபத்தில் அமைந்துள்ள இந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும்.
1: ஒவ்வொரு தூணும் வெவ்வேறு இசைக்கருவிகளின் ஒலியை போன்ற சத்தத்தை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இதனால் இவை மியூசிக்கல் பில்லர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன.
1: கல் போன்ற கடினமான பொருளிலிருந்து இசை உருவாகும் அற்புதம் என்பது அக்கால இந்தியர்களின் ஒலியியல் அறிவையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
0: விட்டலா கோயிலின் கட்டிட அமைப்பு திராவிட கலையின் உச்சநிலையை பிரதிபலிக்கிறது.
1: நீண்ட மண்டபங்கள், தூண்கள், திறந்தவெளி முற்றங்கள் மற்றும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கோவிலின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
0: ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், யாளிகள், யானைகள், குதிரைகள் மற்றும் புராண கதைகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: கோவிலின் மகாமண்டபம் மிகவும் பிரபலமான பகுதியாகும். இதில் பல வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கண்கவர் தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மண்டபத்தில் அக்காலத்தில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விட்டலா கோவிலின் சிற்பங்களில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவத புராண கதைகள் காணப்படுகின்றன.
1: போர்க்கள காட்சிகள், வேட்டையாடும் காட்சிகள், நடன கலைஞர்கள் மற்றும்

0: விலங்குகள் போன்றவை உயிர்ப்புடன் செதுக்கப்பட்டுள்ளன. கற்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் தொழில்நுட்பம் பெரிய தூண்களை நிலைத்திருக்கச் செய்யும் அமைப்பு மற்றும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கட்டிடம் சேதமடையாமல் இருக்கும் வலிமை ஆகியவை அக்கால பொறியியல் மேம்பாட்டின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: இந்திய தொல்லியல் துறை இந்த கோயிலை பாதுகாத்து பராமரித்து வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலை காண வருகிறார்கள்.
0: சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் விட்டலா கோவில் மிக அழகாக காட்சியளிக்கிறது. அந்த நேரங்களில் கற்சிற்பங்களின் மேல் விழும் தங்க நிற ஒளி கோவிலின் அழகை பல மடங்கு உயர்த்துகிறது.
1: அடுத்து வரும் ஹம்பியின் அதிசயம் லோட்டஸ் மஹால். இது விஜயநகர பேரரசின் ராணி மற்றும் அரச குடும்ப பெண்களுக்காக கட்டப்பட்ட முக்கிய அரண்மனை கட்டிடமாக கருதப்படுகிறது.
0: தாமரை மாளிகை என்று பொருள்படும் இந்த கட்டிடம் அதன் தாமரை பூ போன்ற வடிவமைப்பினால் இந்த பெயரை பெற்றது.
1: இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் அழகான சங்கமமாக விளங்குகிறது லோட்டஸ் மஹால்.
0: உயரமான மதில்கள் மற்றும் காவல் கோபுரங்களால் சூழப்பட்ட வளாகத்தின் மையத்தில் தாமரை அரண்மனை அமைந்திருக்கிறது.
1: இந்த கட்டிடத்தின் முக்கிய சிறப்பு அதன் வடிவமைப்பாகும். வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும் போது மலர்ந்த தாமரை பூவை போல இது தோன்றுகிறது. கட்டிடத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள குவிமாடங்கள் மற்றும் வளைந்த ஜன்னல்கள் தாமரையின் இதழ்களை போன்ற தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மாளிகை இரண்டு அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கில் திறந்தவெளி மண்டபங்கள் மற்றும் வளைந்த நடைபாதைகள் உள்ளன. இரண்டாவது அடுக்கில் சிறிய அறைகள் மற்றும் பார்வை மாடங்கள் உள்ளன.
1: லோட்டஸ் மஹாலின் மற்றொரு சிறப்பு அதன் குளிரூட்டும் அமைப்பாகும். அக்காலத்தில் இயற்கை முறையில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மாளிகையின் சுவர்களுக்குள் நீர்வழிகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்றும் அவற்றின் மூலம் காற்று குளிர்ச்சியாக மாறியிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கட்டிடத்தின் தூண்கள் மற்றும் வளைவுகள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: ஒவ்வொரு தூணிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. வளைந்த ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் கட்டிடத்திற்கு மென்மையான தோற்றத்தை அளிக்கின்றன.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த போது ஹம்பியின் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. ஆனால் தாமரை மாளிகை பெரிதாக சேதமடையாமல் தப்பித்த சில கட்டிடங்களில் ஒன்றாகும். எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ் அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகையாகும். ஹம்பியில் உள்ள மற்ற நினைவு சின்னங்களைப் போலவே இந்த கட்டிடமும் விஜயநகர பேரரசின் செழிப்பு, ராணுவ வலிமை மற்றும் கட்டிடக்கலை திறமையை வெளிப்படுத்துகிறது. யானைகள் அக்காலத்தில் அரச மரியாதையின் அடையாளமாகவும் போரில் முக்கிய ஆயுதமாகவும் கருதப்பட்டதால் அவற்றுக்காக இவ்வளவு அழகிய மற்றும் வலிமையான கட்டிடம் அமைக்கப்பட்டது.
0: இந்த பகுதி அரச குடும்பத்தினரின் தனிப்பட்ட வளாகமாக இருந்தது. யானைகள் அரச அணிவகுப்புகள், திருவிழாக்கள் மற்றும் போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்டதால் அவற்றை பாதுகாப்பாக பராமரிப்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது.
1: வரலாற்றாளர்களின் கருத்துப்படி இங்கு அரச குடும்பத்திற்கு சொந்தமான சிறப்பு யானைகள் தங்க வைக்கப்பட்டிருந்தன.
0: இந்த கட்டிடத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கட்டிட அமைப்பாகும். எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ் நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும் 11 பெரிய அறைகளை கொண்டிருக்கும்.
1: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவிமாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: இந்த குவிமாடங்கள் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. சில குவிமாடங்கள் இஸ்லாமிய பாணியில் வட்ட வடிவமாகவும் சில இந்திய கோவில் விமானங்களைப் போன்ற வடிவத்திலும் இருக்கின்றன.
1: இந்திய மற்றும் பாரசீக கலை அம்சங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் விஜயநகர பேரரசின் திறந்த கலாச்சார மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது.
0: ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்பது ஹம்பியின் மிக பழமையான மற்றும் அமைதியான வரலாற்று தலங்களில் ஒன்றாகும். இது விருபாக்ஷா கோவில் அருகே அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய மலைப்பகுதியாகும் இது.
1: இந்த மலை முழுவதும் பல பழமையான கோயில்கள் மற்றும் மண்டபங்களால் நிரம்பியுள்ளது. ஹம்பியின் மற்ற பிரம்மாண்ட கட்டிடங்களைப் போல இங்கு இல்லாமல் இது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஆன்மீக உணர்வை அளிக்கும் இடமாக திகழ்கிறது.
0: ஹேமகுட்டா என்ற பெயருக்கு தங்கமலை என்று பொருள். ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸின் மிக முக்கிய சிறப்பு அதன் பழமையான கோவில்களாகும். இந்த கோவில்கள் பெரும்பாலும் 9ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: விஜயநகர பேரரசு உருவாகும் முன்பே இங்கு பல ஆலயங்கள் இருந்துள்ளன. இதனால் ஹம்பியின் பழமையான மத வரலாற்றை அறிய இந்த

0: இடம் மிகவும் முக்கியமானதாகும். சில கோவில்களில் கற்சிற்பங்களும் தெய்வ உருவங்களும் இன்னும் நன்றாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அமைதியான சூழல் காரணமாக இன்று கூட பலர் இங்கு அமர்ந்து இயற்கையையும் வரலாற்றையும் ரசிக்கிறார்கள்.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த பின்னரும் இந்த மலைப்பகுதியில் உள்ள பல கோவில்கள் நிலைத்திருக்கின்றன. இந்திய தொல்லியல் துறை இந்த பகுதியை பாதுகாத்து வருகிறது. இன்று உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.

0: வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றும் இந்த கட்டிடம் அதன் உள்ளமைப்பில் மிகுந்த கலைநயத்தையும் செழிப்பையும் வெளிப்படுத்துகிறது.
1: ராணி குளிகள் குளம் ஹம்பியின் அரச வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 15 நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த கட்டிடத்தின் முக்கிய அம்சம் அதன் பெரிய நீர்த்தொட்டியாகும். கட்டிடத்தின் மையப்பகுதியில் சுமார் 15 மீட்டர் அகலத்தில் செவ்வக வடிவ குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தை சுற்றி அழகிய நடைபாதைகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தில் நீர் நிரப்புவதற்கும் வெளியேற்றுவதற்கும் சிறப்பான நீர்வழி அமைப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது.
0: ராணி குளியல் குளத்தின் உள்ளமைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும் வளைந்த நடைபாதைகள், சிறிய ஜன்னல்கள் மற்றும் அலங்கார மாடங்கள் இந்த இடத்திற்கு ராஜமரியாதையான தோற்றத்தை அளிக்கின்றன. சுவர்களிலும் மாடங்களிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அழகிய அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வளைந்த வான்கதவுகள் இஸ்லாமிய கட்டிடக்கலை தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த கட்டிடத்தில் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணி தெளிவாக காணப்படுகிறது. வெளிப்புறம் எளிமையாக இருந்தாலும் உள்ளே நுழைந்தவுடன் அழகிய வளைவுகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன.
0: ஹம்பியில் அமைந்துள்ள ஹசாரா ராமர் கோயில் மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும். இது விஜயநகர பேரரசின் அரச வளாகத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் ராமபிரானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். ஹம்பியில் உள்ள பல கோவில்களில் இருந்து மாறுபட்டு இந்த ராமர் கோவில் அதன் நுணுக்கமான இராமாயண சிற்பங்களுக்காக உலக புகழ் பெற்றதாகும்.
1: ஹசாரா ராமா என்ற பெயருக்கு 1000 ராமர்கள் என்று பொருள். கோயிலின் சுவர்களிலும் தூண்களிலும் ராமபிரானின் வாழ்க்கை சம்பவங்கள் எண்ணற்ற சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது.
0: இந்த ராமர் கோவில் 15 நூற்றாண்டில் தேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோவில் அரச மாளிகைகளுக்கு அருகில் அமைந்திருப்பதால் அரச குடும்பத்தினர் மற்றும் உயர் பதவி அதிகாரிகள் இங்கு வழிபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
1: இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கற்சிற்பங்களாகும். கோயிலின் வெளிப்புற சுவர்களில் இராமாயண கதைகள் தொடர்காட்சிகளாக செதுக்கப்பட்டுள்ளன. ராமர் பிறப்பு, சீதா கல்யாணம், வனவாசம், ராவணன் சீதையை கடத்துதல், அனுமன் இலங்கை செல்லுதல் மற்றும் ராம ராவண போர் போன்ற முக்கிய சம்பவங்கள் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் ஒரு கல் ஓவிய புத்தகத்தைப் போல தோன்றுகின்றன.
0: கோவில்களின் சுவர்களில் இராமாயண காட்சிகளுடன் யானைகள், குதிரைகள், வீரர்கள் மற்றும் அரச அணிவகுப்புகளின் காட்சிகளும் காணப்படுகின்றன. இது விஜயநகர பேரரசின் இராணுவ வலிமை மற்றும் அரச மரபை வெளிப்படுத்துகிறது. சில சிற்பங்களில் அக்கால நடனக் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் உருவங்களும் காணப்படுகின்றன. சில தூண்களில் விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் புராணக் கதைகள் காணப்படுகின்றன.
1: கோயிலின் மண்டபங்கள் திறந்தவெளி அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இயற்கை ஒளி மற்றும் காற்றோட்டம் நன்றாக கிடைக்கிறது. கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கின்றது. அக்கால கலைஞர்களின் தொழில்நுட்ப திறமை மற்றும் கட்டிடக்கலை அறிவை இது வெளிப்படுத்துகிறது.
0: இந்த கோவிலின் உள்ளே ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணருக்கான சன்னதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று சில சிலைகள் சேதமடைந்திருந்தாலும் கோவிலின் கட்டிட அமைப்பு இன்னும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளது.
1: இந்த ராமர் கோயிலின் அமைதியான சூழல் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது. ஹம்பியின் மற்ற கோவில்களைப் போல கூட்டம் அதிகமாக இல்லாததால் இங்கு அமைதியாக சுற்றி பார்க்க முடிகிறது.
0: அடுத்து நமது பார்வையில் படுவது லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். ஹம்பியில் அமைந்துள்ள இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வியப்பூட்டும் வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். ஹம்பியில் உள்ள மிகப்பெரிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளில் உக்கிர நரசிம்மா சிலையும் ஒன்று. இதன் பிரம்மாண்டமான தோற்றம் மற்றும் சிற்ப கலைநுட்பம் காரணமாக உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
1: இந்த சிலை 1528 விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சுமார் 6.7 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை ஹம்பியின் மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்றாகும்.
0: நரசிம்மர் விஷ்ணுவின் அரை மனிதன் அரை சிங்கம் வடிவமான அவதாரமாக கருதப்படுகிறார். அவரின் கண்கள் பெரியதாகவும் முகம் வீரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சிலை உக்ர நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிலையின் பின்னால் 7 தலை கொண்ட

0: சிவிலைசேஷன் பாம்பு குடைபோல் விரிந்திருப்பது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: இந்த சிலையை சுற்றியிருந்த கோயில் பகுதி காலப்போக்கில் அழிந்துவிட்டது. இருப்பினும் இந்த இடத்தின் ஆன்மீக உணர்வு இன்னும் நிலைத்திருக்கிறது.
0: மொத்தத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் என்பது விஜயநகர பேரரசின் கலை மற்றும் சிற்பக்கலை மேம்பாட்டின் உயிரோட்டமுள்ள சான்றாகும். ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை இந்தியாவின் சிறந்த வரலாற்று சிற்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹம்பியின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் இந்த அற்புத நினைவு சின்னம் இந்திய பாரம்பரியத்தின் அழியாத அடையாளமாக திகழ்கிறது.
1: ஹம்பி என்பது இந்தியாவின் வரலாறு, கலை, கட்டிடக்கலை, ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்டிருக்கும் ஒரு அற்புத பாரம்பரிய நகரமாகும். விஜயநகர பேரரசின் தலைநகராக விளங்கிய ஹம்பி இன்று உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது. இங்கு காணப்படும் கோயில்கள், மாளிகைகள், கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் அக்கால இந்தியர்களின் கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றது.
0: விருப்பாக்ஷா கோவில், விட்டலா கோவில், லோட்டஸ் மஹால், எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸ், ஹசாரா ராமா டெம்பிள் போன்ற நினைவு சின்னங்கள் ஹம்பியின் கலைநயத்தையும் அரச செழிப்பையும் எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக கல்தேர்கள், இசைத்தூண்கள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் உலக மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கட்டிடமும் தனித்துவமான வரலாற்றை கூறுவதுடன் இந்திய பாரம்பரியத்தின் பெருமையையும் உணர்த்துகின்றன.
1: துங்கபத்ரா நதி மற்றும் பாறை மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழல் இந்த நகரத்திற்கு மேலும் அழகையும் அமைதியையும் அளிக்கிறது.
0: ஹம்பி ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகத்தை போன்றது. வரலாற்று ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் ஆன்மீக பயணிகள் அனைவருக்கும் இது சிறந்த இடமாக உள்ளது.
1: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கும் ஹம்பியின் நினைவு சின்னங்கள் இந்தியாவின் பொற்கால நாகரிகத்தின் உயிரோட்டம் உள்ள சான்றுகளாக திகழ்கின்றன.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
3: திரு இசைப்பாடலாக குமுதம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக

0: பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் மூன்றாம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத்தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமாக தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர்கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னு அந்த பகுதியில் நிறைய அந்த போர்கள் அதிகமாக போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்திற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில், கம்பம் பகுதியில் வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்கே இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை

0: அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த 1 மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷவாணி.
3: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்ஐபிபி நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31ஆம் தேதி.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் என்ஐபிபி தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
3: இணையதள முகவரி http://www.nipp.com/

0: www.prasarbharathi.gov.in/nipp.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் முருகன் சினியார்ட்ஸ் வழங்கும் காதலுக்கு மரியாதை திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் விஜய், ஷாலினி, மணிவண்ணன், சிவகுமார், ஸ்ரீவித்யா, ராதா ரவி, சார்லி, தாமு, தலைவாசல் விஜய் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, வசனம் கோகுல கிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் ஃபாசில், வானொலி வடிவம் வி குமார்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
5: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: இன்று இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
6: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
6: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
6: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார்,

கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஏஆர்ஜி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு பிடிஓ, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவிரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே 5:30க்கு. வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
1: அன்பிலான் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு.
0: அன்பு நெறி அறியாதவன், தகுந்த துணை வலிமை இல்லாதவன், தன் வலிமை குறைந்தவன், மாற்றானின் பகை வலிமையை வெல்வது கடினம். குறள் எண் 862 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் 24 படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் பென்னி தயாள், சாஸ்வத் சிங், அபய் ஜோத்புர்கர்.

திரைகானத்தில் அடுத்து சங்கர் மகாதேவன் ஷாலினி இவர்கள் பாடியது படம் அன்பே ஆறுகிறேன்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைகானத்தில் இணைந்து பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பென்னி தயாள், உஜ்ஜயினி இவர்கள் குரல்களில் அழகிய தமிழ் மகன் படப்பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: என் சுவாச காற்றை படத்திற்காக ஒலிப்பது ஹரிணி அனுபமா ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்கள்.

திரைகானத்தின் நிறைவாக காதல் தேசம் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்டாம்ஸ், நோயல் ஜேம்ஸ், அனுபமா குழுவினர் பாடியுள்ள பாடல் இது.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன். 7:25 பணச்செய்தி. 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05 திரைகானம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி. தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் 2வது பகுதி. உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 திரைகானம். 10 மணிக்கு அகில பாரத இசையில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 8:10 உயிரில்லா உறவு நாடகம், எழுதியவர் முனைவர் சித்தார்த்தன் அவர்கள். நடித்தவர்கள் பி கிருஷ்ணமூர்த்தி, கே ஆர் அனுராதா, என் மதன் சந்தர், வி கோவிந்தராஜன், சி கிரண்யா. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் உரிமைக்குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் பற்றி வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. அதனைத் தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகன சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இரத்த தான தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. 9 மணிக்கு இசைப்பட்டகம், இதில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. TS வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணியா பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம் ஐயர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை. கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். யோகா பயிற்சியாளர் எல் செல்வர்

0: 42% of global agricultural output. He said the Indore Declaration is not just a document of agreement, but a symbol of the collective will and shared responsibility of BRICS nations. Union Minister of State for Information and Broadcasting, Dr. L. Murugan, has said that efforts are underway to implement the One Nation, One Election proposal in the country. Speaking to media persons in Puducherry today, Dr. Murugan said simultaneous elections would help reduce expenditure and ensure more efficient utilization of manpower and resources. In cricket, Afghanistan were 17 for 2 in 3 overs against India in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala. The match was reduced to 25 overs per side. After relentless rains delayed the start, India won the toss and elected to field first. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: சேந்தனமுதன், பூங்குழலி ஆகியோர் ஜுரத்தில் பீடிக்கப்பட்டிருந்த இளவரசரை படகிலே வைத்து கொண்டு அவர்கள் படகினை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சேந்தனமுதன் துடுப்பு தள்ளி கொண்டிருந்தான்.
4: பூங்குழலி, ஏன் அதற்குள் விழித்து கொண்டாய்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான்.
3: பூங்குழலி புன்னகை பூத்தாள். முகத்திலிருந்த இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் துணித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டுப்பாடு என்றாள் பூங்குழலி.
4: நீ இருக்கும் இடத்திலே நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தனமுதன்.
3: ராத்திரி ஈருளடர்ந்த காட்டிலே பாடினாயே?
4: காரிய நிமித்தமாக பாடினேன். இப்போது நீ பாடு.
3: எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்கும் அல்லவா?
4: எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர்.
3: பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள்.
4: படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார்.
3: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி.
4: அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா? உண்மைதானா?
3: ஆமையா, இதோ இவர்தான் தங்கள் தமக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர்.
4: இளைய பிராட்டி கூறியதே இல்லையாம், விவரமாகச் சொல்லு. அமுதா, என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார்.
3: இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள்.
4: இளவரசரின் முகத்தில் உருமாறுதலும் இல்லை. என் நண்பன் எங்கே? வானர்குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார்.
3: சிறிது நேரத்திற்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான்.
5: ஒன்றும் விசேஷமில்லை. நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன்.
3: மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள்.
5: இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான்.
3: அவனை பார்த்தாயா?
5: பார்த்தேன், பார்த்தேன். ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன்.
3: உன்னைப் போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை.
5: பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல்.
4: இளவரசர் எப்படி இருக்கிறார்?
3: நடுநடுவே விழித்து கொண்டு இரண்டு வார்த்தை சொல்லுகிறார், அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார்.
4: இந்த ஜுரமே அப்படித்தான்.
3: எத்தனை நாளைக்கு இருக்கும்?
5: சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும். சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாக்கிரதை. பூங்குழலி, உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன்னத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தைக் கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான்.
3: சேந்தன் அமுதன், உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான்.
5: என்னால் குறைந்து விட்டதா

0: அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையைச் சொல். சேந்தன் அமுதன் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான்.
1: குதிரை என்னை கண்டுபிடித்ததப்பா? இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா?
0: ஆமாம், இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் அமுதா. குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குழம்புக்கடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்கு கபிசம் அடிக்கச் சொல்லப் போகிறேன்.
1: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேச நேரமில்லை. மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது.
0: இளவரசர் மறுபடி கண் விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். வந்தியத்தேவன் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போனான். விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம் புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கிடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்றிருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான். இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விழுந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனையோ எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் இறகுகளை சடசடவென்று அழித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாகப் புகுந்து வெளியேறிக் கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் விரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டுக் கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த நேரத்தில் உருவந்தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையிலே படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தன் அமுதன்தான் விகாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான். பூம்புகார் என்னும் காவிரி பட்டணத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டதல்லவா? அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப்பட்டினம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது. பொன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தக பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன. முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரமாயிருந்தது. அந்த நகரத்தைக் கண்ட நம்பி ஆரூரர் காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வர்ணித்தார். கடல் நாகை காரோணத்தில் மேவியிருந்த காயாரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டு பெற்றுக்கொண்டார்.
1: நம்பிதாமும் அந்நாட் போய் நாகை காரோணம் பாடி

0: அம்பொன் மணிப்பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது. நாகைப்பட்டின துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கு குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும். நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒரு புறம் இருக்க, சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்த நகரை பற்றி சொல்லியிருக்கின்றன. பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளை உடைய நாகப்பட்டினம் என்று ஆனைமங்கல செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன. அதே ஆனைமங்கல செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன. மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம். அந்த மாநகரை தலைநகராக வைத்து கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார். அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் மன்னவன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான். அந்த அரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன். ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன். அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன். இரவலருக்கு கற்பகத்தருவாய் விளங்கினான் என்று ஆனைமங்கலத்து செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும் குற்றமற்ற நன்மையை தருவதாயிருந்தா பொய்யான சொற்களையும் வாய்மைன்னு கருதலாம். இது பொய்யா மொழியாரின் வாக்கு. இனி அபாயம் ஒண்ணும் இல்லைங்கிறான் வந்தியத்தேவன். மந்திரவாதின்னு கவலையோட கேட்கிறா பூங்குழலி. நான் சொன்னதாவன் அப்படியே நம்பிட்டான். அவனை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவனுடைய பிசாசை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சேன். சரியான பொய்யன் நீ. பொய்ன்னு சொல்லாத, கற்பனா சக்தின்னு சொல்லு. இது வந்தியத்தேவனின் விளக்கம். அதிகாலை கோடைக்காலின் ரெண்டு பக்கமும் ரம்யமான நெய்தல் நிலச்சூழல். தாழியை தாழம் புதர்னு குறிப்பிடுறார். காரணம், நீண்ட மடல்கள் கொண்ட இந்த தாவரம் வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழகை கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சு முடிச்சாகவும் வழுவழுப்பாகவும் இருக்கிற கிளைகள் இது அடையாளம் காட்டிடும். மலர்கள்ல ரெண்டு வகை, மஞ்சள் கடம்பு செங்கடம்பு, முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலர். காயாரோகணம், காய ஆரோகணம், காரோணம் ஆயிடுச்சு. இத்தொடரின் பொருள் உடலோடு முக்தி பெறுவது. காரோணம்ங்கிற பெயர் கொண்ட தலங்கள் நாகை, கச்சி, குடந்தை. தம்பிரான் தோழரான சுந்தரர் மற்ற ஊர்களில் பொன் கேட்ட விவரங்கள். திருப்புகலூர், திருப்பாச்சிலாசிராமம், விருதாச்சலம் என்கிற திருமுதுகுன்றம், காஞ்சிபுரம். விருதாச்சலத்தில் பொன் திரள் கிடைச்சது அவருக்கு. மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கிட்டாராம். ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறது, இந்த பழமொழி இதனால தான் உருவாச்சான். அப்பர் என்னை பாடுவார்னு சொன்ன இறைவன் சுந்தரன் பொன்னை பாடுவான்னு நகைச்சுவையா சொன்னாராம். ஓர் எழுத்து தனியா இருந்து ஒரு சொல்லையும் குறிச்சா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். அந்த வகையில மா என்கிற ஒரு எழுத்து விலங்கு என்ற பொருளையும் தரும். பரிமா குதிரை, அரிமா சிங்கம், கைம்மா யானை. கையை அதாவது துதிக்கையை சிறப்பாக கொண்ட விலங்கு. எடுத்துக்காட்டா பரிபாடல்ல வர தொடர் புலம்படை கைம்மாவை, பொன்னாலான போர்க்கவசம் பூட்டிய யானை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது,

0: இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். எங்க தம்பி படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் மனோ மின்மினி.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மை உடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர்

கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும் இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர்

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக

0: மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேர்களை பொழுது கேட்கலாம். மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடு மௌனராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

நிறைவாக பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: மனதில் என்றவை கேட்டீர்கள். இனி
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: RRB எனப்படும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ரயில்வே தேர்வாணையமானது நாடெங்கிலும் காலியாக உள்ள உதவி லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்ப உள்ளது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 11,127 ஆகும். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP. வயது வரம்பு 1/7/2026 அன்று 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டுகளும், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வுகளும் வழங்கப்பட உள்ளன. கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ மற்றும் டிவி மெக்கானிக், ஒயர்மேன், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ அல்லது BE பிடெக் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இணையதளம் மூலமாக எழுத்து தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர்.
3: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினர் ₹500 விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC/ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், திருநங்கைகள், சிறுபான்மையினர் அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் ஆகிய பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ₹250 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் RRBயின் இணையதளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ போர்ட்டல் வழியாக தங்களின் பதிவை சரியாக முடிக்க வேண்டும். பிற்கால தேர்வு தாமதங்களை தவிர்க்க படிவத்தை சமர்ப்பிக்கும் போது ஆதார் சரிபார்ப்பு முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி www.rrbapply.gov.in மற்றும் https://rrb.gov.in. முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம், https://rrb.gov.in. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நாளை 14ஆம் தேதி ஆகும்.
2: BSNL நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. BSNL எனப்படும் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஜூனியர் டெலிகம்யூனிகேஷன் அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பணியிடங்கள் கர்நாடகம், மகாராஷ்டிரா, கேரளம், மத்திய பிரதேசம், சென்னை, தமிழகம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் மொத்தமாக 100 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான கல்வி தகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், IT, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது MSc எலக்ட்ரானிக்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் என்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி OBC பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 ஆண்டுகளும், SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் மற்றும் OBC பிரிவினர் ₹2,000 செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC/ST பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளுக்கு ₹1,000 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://bsnlregistration.com external exam.bsnl.co.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் July 3rd ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் பருவராகம்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று

0: என்பர வேணுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரு நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இரண்டாவது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 200,000+ மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலக தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000+ மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினாா்.

0: ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தில் நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளது.

0: உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இடம்பெறுவது பண்ணை செய்தி, கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களைவேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்து போகும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும். தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றது. அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்டு 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோ தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இந்த மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கும். 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தைச் சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண் வகைகளிலும் நன்கு வளரும். இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்க்கலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டு இலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெறலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம். பங்கேற்கிறார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.
2: வெள்ளி பொடியாருவா வெடல புள்ள கையாருவா, வெள்ளி பொடியாருவா வெடல புள்ள கையாருவா, சொல்லி அடிச்சாருவா சொல்லி அடிச்சாருவா, சொலட்டுதடி நிற்காதீர, சொல்லி அடிச்சாருவா சொலட்டுதடி நிற்காதீர. தனநானே நானே
3: லட்சுமி முத்துலட்சுமி.
4: அட காமாட்சி அக்கா வா வா.
3: என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, இன்னும் விதைக்கிற வேலையே தொடங்கல, அதுக்குள்ள அறுவடைக்கு தயாரான மாதிரி பாட்டெல்லாம்.
4: காமாட்சி அக்கா, என் மச்சானுக்கு பிடிச்ச பாட்டு வயல்ல நானும் என் மச்சானும் கலப்பு தெரியாம இருக்க பாடுவோம்.
3: சரி சரி,
4: இப்ப மச்சானுக்காக மணக்க மணக்க மீன் குழம்பு சமைக்க போறேன்.
3: ஓஹோ,
4: சரிக்கா, அப்படியே இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு கூட.
3: அப்ப மச்சானுக்கு பெரிய விருந்துதான்னு சொல்லு.
4: ஆமா.
3: சரி, எங்க மச்சான காணா?
4: காலையில போனாரு மனுஷன், பசுந்தாளூர பயிர்களை மடக்கி உழுதுட்டு வர்றேன்னு. இன்னும் ஆளை காணோம்.
3: அப்ப குருவைக்கு தயாருன்னு சொல்லு.
4: ஆட போக்கா.
3: ஏன் முத்துலட்சுமி இப்படி செலுத்திக்கிற?
4: எப்பவும் முப்போகமும் நெல்லு போடுவோம்.
3: ஆமா,
4: இந்த முறை குருவை போட முடியல.
3: ஏன் முத்துலட்சுமி?
4: எங்கக்கா, மனுஷன் அங்கையும் இங்கையும் ஒத்தால அலைஞ்சி திரிஞ்சி கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு.
3: அப்படியா?
4: சரி, நம்ம நிலத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்குமேனு சம்பாவுக்கு தயார் பண்றோம். ஆமா காமாட்சி அக்கா, நீயே.
3: நான் ரெண்டு மூணு நாள்ல குருவிக்கான பணியா ஆரம்பிச்சிருவேன்.
4: பரவாயில்லையே.
3: சரி, குருவிக்கு எந்த ரகம் போடலாம்னு அப்படியே குருவ முடிஞ்சு பின் சம்பா, அதான் தாளடிக்கு எந்த ரகத்தை போடலாம்னு ஒரே யோசனை லட்சுமி. அதான் உன்னையும் மச்சானையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
4: இவ்வளவுதானக்கா? எந்த பருவத்துக்கு எந்த ரகம், வறட்சிய தாங்குற ரகம் எது, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் இருக்கிற ரகம் எதுங்கிற விவரத்தை என் மச்சான் கேட்டதோட இல்லாம ரெக்கார்டு பண்ணி இதோ அனுப்பி வச்சிருக்காரு பாரு.
3: ஆமா முத்துலட்சுமி, யாருக்கிட்ட இந்த விவரத்தை கேட்டாராம்?
4: நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல.
3: ஆமா,
4: அங்க இருக்கிற உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க கிட்டத்தான்.
3: அத கொஞ்சம் பிளே தான் பண்றது.
5: அம்மா வணக்கம்மா.
6: வணக்கம் சார்.
5: அம்மா, இப்போ நிறைய புதிய ரகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, விவசாயிகள் களத்தில் இறங்குற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் என்னென்ன ரகங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கம்மா.
6: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பழகத்தில் புது ரகங்கள் வந்து வெளியிடுறாங்க. புது ரகங்கள் வந்து எப்போவுமே போய் கேட்க மாட்டாங்க. எப்போ தெரிஞ்ச விவசாயிகள் வந்து வாட்ஸ்அப்பில், அக்ரிடெக் போர்ட்டல், அந்த மாதிரி நிறைய வந்து தொழில்நுட்ப செயலிகள் இருக்குது, அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் வந்து வானொலி நிலையம் அதிலிருந்து வர நியூஸுங்களை கேட்டிருந்து புது ரகங்கள் எடுத்து பயிரிடுவதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவை, சம்பா, தாளடி இல்ல என்னென்ன புது ரகங்கள், ஏற்ற ரகங்கள் விவசாயிகள் போடலாங்கிறத வந்து நான் ஒவ்வொன்னா சொல்றேன். அப்படியே வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு, அதுல போயிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த ரகங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
5: அக்ரிடெக் போர்ட்டல்னு சொல்றீங்க இல்லைங்கம்மா, உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த அக்ரிடெக் போர்ட்டல்ல என்னோட மண்ணோட பரிசோதனை எல்லாம் நான் அப்லோட் பண்ணனா அதுக்கு ஏத்த மாதிரியான ரகங்கள் எல்லாம் சொல்லுமா?
6: இல்ல சார், இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மண் பரிசோதனை பண்ணணும். இன்னொன்னு வந்து மண் வளம் ஆப்னு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப் இருக்கு. சோ அதுல என்ன பண்றாங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது மண்ணோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சார். நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுறாங்க. சோ எள்ளு போட்டா இருக்கிற முட்டை சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும் சொல்லுவாங்க. உளுந்து பயிர் வகைகள் போட்டா மண் வளத்தை கூட்டும் சொல்லுவாங்க. சோ

0: இப்போ ஃபர்ஸ்ட்டு யூரியா போட்டிருந்தாங்கன்னா அடுத்த திருப்பி உளுந்து போடுறாங்க அப்படின்னா சார் நைட்ரஜன் கம்மியாக போடலாம். நம்ம அதெல்லாம் வந்து கணக்கே பண்ண மாட்டோம். என்ன ரெக்கமெண்டட் டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கிறது வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ மண் பரிசோதனை முக்கியம், நீரோட பரிசோதனை பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன ஏற்ற ரகம், அதோட காராமிலத்தன்மை, இந்த மண்ணுக்கு இது வருமா, பயிர்கள் எதனாலும் நெல் தான் இல்லை எந்த பயிர்கள் நட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து இது ஒன்று கட்டாயமாக செஞ்சாங்கன்னா விளைச்சல் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு பலன் கிடைக்கும். மற்றபடி உரன் மேலாண்மையும் நல்லா பண்ணலாம். நம்மளோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் காஸ்ட் பெனிஃபிட் வந்து கம்மியாகும்.
1: சிறப்பு அம்மா இப்போ

0: அப்படின்னா அவங்க வந்து ஜூன் போகலாம். ஜூன் வந்து 110 நாள் குருவை கிரகம் வரும். ஸோ போடாதவங்க சம்பாக்கு போகலாம், இல்லைன்னா குருவை ரகங்களை வந்து எடுத்துக்கலாம். குருவை ரகங்கள் நிறைய இருக்கு. ஆடுதுறை 36, 45, 43 அப்படிங்கிறது வந்து குறுகிய கால ரகங்கள், 110 நாள். அதெல்லாம் வந்து வெளியிட்டு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதோட சிறப்பியல்புகள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லல, ஆனா புதுசா நம்ம போடுறப்போ பூச்சினி கொல்லிங்களுக்கு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பவர் இருக்காது. இப்ப நல்லா விவசாயிகள் வந்து பிபிடி இந்த பழசு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குருவையில பாத்தீங்கன்னா கோ 55 ரகம் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து 110 நாள் வயதுடையது. குருவை பட்டத்துக்கு அதாவது மேல நர்சரி போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 110 நாளுக்குள்ள அறுவடை பண்றோம், அதோட மகசூல் வந்து 6 டன் கிடைக்கும். இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா மிக சன்னமான அரிசி, அதிக அறவை திறன் கொண்டது. ஃபார்மர்ஸ் நெல் போட்டுறாங்க, பட் அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மில்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப அந்த அறவை திறன் சில சமயம் உடஞ்சிரும். அதே மாதிரி சரியா வந்து அவங்களால பாலிஷ் பண்ண முடியாது, நிறைய குவாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா முழு அரிசி காணும் தரும், ஹெட் ரைஸ் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அவங்க மில்லுக்கு போன தெரியும், வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இருக்காது, அவங்களோட லாபம் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அமைலோஸ் கண்டென்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்கும். ஸ்டிக்கி டைப்பாவும் இல்லாம ரொம்ப வந்து விரையா இருக்கு அப்படின்னு சொல்லாம அதோட அமைலோஸ் கண்டென்ட் வந்து கரெக்டா அந்த இடைப்பட்ட அளவு இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு ஏற்றமா இருக்குது. மற்றும் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நெல் துங்குரோ வைரஸ்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா ADT 56, இதுவும் வந்து 115 நாள் வயதுடையது, 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இது வந்து பருமனான அரிசி, நடுத்தர அமைலோஸ் கொண்டது, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது ADT 57, இதுவும் குருவைக்கு ஏற்ற ரகம், இதுவும் 6 டன் வரும். வெள்ள பொன்னி மாதிரி மத்தியம சன்ன அரிசி வகை சேர்ந்தது. இதுக்கும் வந்து அறவை திறன் 65% கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ADT 59, இது வந்து 2024 வெளியிட்ட ரகங்கள். இது வந்து 115 நாள் வயதுடையது, குருவைக்கு ஏற்ற ரகம். கோடையிலையும் இது பயிரிடலாம். கோடை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசம் நர்சரி எடுத்து மார்ச் ஏப்ரல் மே குள்ள அறுவடை செஞ்சிடலாம். 6 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. 59 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இட்லிக்கு ஏத்த அரிசி, அதாவது உருண்டையான வடிவம் கொண்ட அரிசி. 75% வந்து நம்மளுக்கு அறவை திறன் இருக்கு. முழு அரிசி கிடைக்கிறது வந்து 67% வரைக்கும் இருக்கு. அப்புறம் வந்து சில சமயம் வளம் குறைந்த மண்ணில், அதாவது இந்த மண்ணில வந்து எந்த சத்தும் இல்ல, இந்த மண் சரியில்லைன்னு சொன்னா கூட அந்த மண் வகையிலையும் ஏற்ற ரகமா இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வளம் குறைந்த மண்ணில் சாகுபடி செய்யறதுக்கும் ஏற்ற ரகம். கரிப்பூட்டை நோய் அதிகமா பரவினா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கும் இந்த ADT 59 வந்து நல்ல ரகம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி இப்ப எல்லாம் என்னன்னா நம்ம குவான்டிட்டியோட குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறோம். 19.4 PPM துத்தநாக சத்து வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ரகம் சாப்பாட்டிற்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அம்பாசமுத்திரம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ASD 21 ரகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. குண்டு அரிசி, இது வந்து சாயாத நடுத்தர உயரம் கொண்ட நெல் வகை, அதாவது நிமிர்ந்து இருக்கும். சில சமயம் வந்து என்ன செய்வாங்கன்னா குருவை வந்து முடியிறப்போ நெல் மழையில சாஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா உரம் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். உரம் தெரியாம நம்ம நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நெல் சாய்வதற்கு காரணம் இருக்கு. நெல் சாயாத இந்த வந்து குட்டையான ரகம், பருமனான வெண்மையான அரிசி கொண்ட இந்த ASD 21, இதோட மணி எடை வந்து 24.4 கிராம். அப்புறம் இதுவும் 60% அரிசி காணும் திறன் உள்ளது. புட்டு பலகாரங்களுக்கு ஏற்ற ரகம் வந்து ASD 21.
1: ஆமா, இப்ப இதுல வந்து எல்லாத்துக்கும் அறவை திறன் சொன்னீங்க, அப்புறம் வந்து முழு அரிசி அப்படின்றீங்க, போறப்போக்குல மணி எடைன்றீங்க. மணி எடைனா என்னமா?
0: அதாவது 1000 மணி எடைனா அதோட கிரெயின் வெயிட் பார்ப்பாங்க சார். கிரெயின் வெயிட் அப்படின்னா வெள்ளை பொன்னி அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே குண்டல்சி ASD 21 அதெல்லாம் வந்து மணி எடை வந்து கூட இருக்கும்.
1: சரிம்மா, சொன்னீங்க மண்ணுக்கேற்ற ரகங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம பயிரிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க முழுக்க இது வந்து சன்னமான அரிசியா பருமனான அரிசியா எவ்வளோ அறவை திறன் கொடுக்கும் எவ்வளோ டன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எக்ஸப்ட் ADT 56 தவிர்த்து 59 மட்டும்தான் வளம் குறைந்த மண்ணையும் சாகுபடி செய்யறது. வேற ஏதாவது சிறப்பு இயல்புகள் உண்டாமா இப்ப நீங்க சொன்ன அந்த குருவை நெல் பயிர்ல?
0: அதாவது ராமநாடு அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெரைட்டிஸ் இருக்கு சார். டெல்டாக்கு இங்கேயும் போடலாம். இங்க வந்து என்னன்னா நீங்க மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணா ஓகே. டெல்டா பகுதின்னு பார்த்தோம்னா களிமண் தான் சார் மோஸ்ட்லி இருக்கும். அதே இந்த காவேரி நாகப்பட்டினம் அந்த சைட் போனா உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அது வந்து சம்பா தான் மோஸ்ட்லி போடுவாங்க. அதே மாதிரி கோடையில நிலத்தை சூரியன் இது வந்து நல்லா இரேடியேட் பண்ணணும்னா கண்டினியூஸா வந்து நம்ம எப்பவுமே பயிர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது பூமியை வந்து இது பண்ணணும்னா எப்படின்னா அடுத்த போடுற பயிருக்கு முன்னேற்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும்.
1: கோடை உழவு நல்லா இருக்கும்.
0: கோடை உழவு பண்ணி பசுந்தாள் உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு மடக்கி உழுதுக்கலாம்.
1: அம்மா, இதுவரைக்கும் குருவைக்கு ஏற்ற பயிர் ரகங்கள் அதனுடைய சிறப்பு இயல்புகள் பத்தி சொன்னீங்க. சம்பாவுக்கு என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணலாம், அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன?
0: சம்பா வந்து ஆகஸ்ட்ல போட்டா நீண்ட கால ரகங்கள் போடுவாங்க, அதாவது 155-160 நாள் வயது உடையது. அது எப்ப முடியும்

0: ஆகஸ்ட்ல நம்ம சோயிங் எடுத்தாலும் 5 மாசம் 6 மாசம் ஆனாலும் நம்ம பொங்கல் கிட்ட அறுவடை செய்யற மாதிரி இருக்கும். அது வந்து சம்பா ரகங்கள் போடுவாங்க. குருவை போடுறவங்க வந்து சம்பா ரகங்கள் போட மாட்டாங்க. தாளடிக்குள்ள 130-135 நாட்கள் அதுவுமே வந்து சம்பால ஆகஸ்ட்லயே ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சம்பா பருவத்துக்கு வந்து 145 நாள் 50 நாள் ஆனாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஃபார்மர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து தாளடி பருவத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ போட்டாலும் ஜனவரிக்கு முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு மண் வளத்தை கூட்டுறதுக்கான பயிர் வகைகள் நெல் தரிசுல போடுறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கும் நினைக்கிறேன். சோ சம்பா பருவத்துக்குன்னு ஏற்ற ரகங்கள் பாத்தீங்கன்னா கோ 52 2017 ரிலீஸ் பண்ணாங்க. 6 டன் மகசூல் கிடைக்கும். 145 நாட்கள் வயதுடையது. இதுவும் மத்தியம சன்ன அரிசி தான். நீளமான சாதம் அந்த மாதிரி இருக்கும். அதிக அறவை திறன் கொண்டது. அதனால லாபம் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏடிடி 54 வந்து அதே மாதிரி 6 டன் மகசூல் கிடைக்கும். 135 நாட்கள் வயதுடையது. இது இடைப்பட்ட அமைலோஸ் உடையது. சமையலுக்கு ஏற்ற ரகம் மிக சன்ன அரிசி தான் இந்த அரிசியும். கோ 56 ரகமும் சன்ன அரிசி. இது வந்து 2023 வெளியிட்டு இருக்காங்க. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம். பிபிடி வெளியானதுக்கு அப்புறம் வந்து மக்கள் அனைவரும் பிபிடி நெல் மட்டும்தான் வந்து இருக்கா, மத்த எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிபிடி வந்து பல நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ அதுக்கு பதிலா கோ 56 மாற்று ரகமா வெளியிட்டு இருக்காங்க. இதோட விளைச்சல் வந்து 14% 52 பிபிடி விட அதிகமா இருக்கு. சோ ஃபார்மர்ஸ் இதை போட்டு பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம். அடுத்தது வீரிய ஒட்டு ரகங்கள் போனா அப்படின்னா கோஆர்எச் 5 ரகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பயிரிடுறதுனாலையும் 6 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். நடுத்தர அமைலோஸோடது ஒட்டு ரகம் போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2023 வெளியிட்ட ரகம் ADT 58 6 டன் மகசூல் கிடைக்கும். 130 நாட்கள் வயதுடையது. ADT 39 ரகம் வந்து கல்ச்சர் அப்படி மாதிரி சொல்லுவோம். சோ அந்த ரகத்துக்கு மாற்று ரகமா 58 வந்து விவசாயிகள்கிட்ட நல்லா பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கிள்ளிக்குளம் 1 நம்ம காவேரி பகுதியும் கிள்ளிக்குளம் டெல்டா அதுவும் வந்து எப்படின்னா திருநெல்வேலி சைடு வந்து அங்க உள்ள மண் தன்மையும் நம்மளோடதும் ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. களிமண் டைப்பு கிள்ளிக்குளத்துல இருந்து 2024 அதாவது மரபணு மாற்று செய்யப்பட்ட வெள்ளை பொன்னி எந்த ஒட்டும் இது பண்ணாம மரபணு மாற்றம் மூலம் வெளியிட்ட ரகம் வந்து கிள்ளிக்குளம் 1 KKM 1 இதுவும் வந்து 6 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம் இதுவும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோ 57 மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி அப்படின்னு அதாவது மக்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ அதை வந்து நம்மளோட ரகங்களோட ஒட்டு சேர்த்து ஒரு புது ரகம் சம்பா தாளடிக்கு குண்டரிசி மாதிரி சம்பா தாளடிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது சத்து நிறைய இருக்கக்கூடிய ரகமா லூட்டினும் அந்தோசைனும் இருக்கக்கூடிய ரகமா இந்த ரகத்தை வந்து வெளியிட்டாங்க. கவுனி அந்த மாதிரி அரிசி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அரிசியை பயிரிடுறது வந்து அவங்களோட குழந்தைகள் மூதாதையர்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து அரிசி நல்ல திறமை கொண்டதா இருக்கும். இதுவும் வந்து சம்பா தாளடி 135 நாள் வயது உடையது. இது வந்து ஒரு 4 டன் to 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. அடுத்தது புது ரகம் வந்து போன வருஷம் 2024 வெளியிட்டது இதுனா ADT 60 ரகம். இதுவும் மத்திய சன்ன ரகம். ADT 60 135 நாள் வயது. இந்த ரகத்தை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ 53 ரகம். மண் வளம் சரியில்லை நாகப்பட்டினம் சைடு பரமக்குடியும் நொறுங்கன் அப்படின்ற ரகத்தை சேர்த்து வெளியிட்டது கோ 53. இதுவும் குறுகிய கால வயது உள்ளது. வறட்சியை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது. மண் வளம் வந்து கம்மியா இருந்தாலும் இந்த ரகத்தை போட்டீங்க அப்படின்னா விளைச்சல் ஒரு 4 டன் வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது திருவூர் குப்பம்னு ஒரு அரிசி இருக்கு. திருவூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்டது. திருவூர் குப்பம் 15 சொல்லுவாங்க. 4 டன் வரைக்கும் கிடைக்கும். நடுத்தர அரிசியுடைய ரகம் தான். நேரடி நெல் விதைப்புக்கு அதாவது பாசனத்துக்கு தண்ணி வரல அப்படின்னா நேரடி நெல் விதைப்புக்கு சில ரகங்கள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த TKM 13 திருவூர் குப்பத்திலிருந்து வெளியான இந்த ரகம் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகம். விவசாயிகள் போட்டு பார்த்துட்டு அவங்களுடைய பலனை சொல்லலாம். இப்ப வந்து குருவையும் போகல தாளடியும் போகல அப்படின்னா சம்பாக்கு அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 160 நாள் வயதுடைய ரகங்கள் இப்ப சொல்றேன். அது வந்து CR sub 1 வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல மழை வந்துடும் வயல்ல நீர் தேங்கும். சோ அதை தாங்கி வளரக்கூடிய ரகம் அப்படின்னா இந்த CR sub 1 ஜீனை வந்து அதாவது மிதந்தாலும் திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல CR 1009 வெரைட்டி போடலாம். 6 டன் மகசூல் கிடைக்கும். இது எப்படின்னா அதிக நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம். அப்புறம் குட்டையான பருமனான அரிசி இது குண்டு அரிசி தான். இது இட்லி மற்றும் பலகாரங்களுக்கு இது வந்து அரிசியா கணக்கிடுறாங்க. இன்னொன்று வந்து கோ 43 sub 1 இதுவும் வந்து இதே மாதிரி தான் நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம்.
1: முத்துலட்சுமி, இந்த பாரம்பரிய அரிசி கவுனி எல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா எங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்கல்ல?
2: ஆமா காமாட்சி அக்கா, அதே கதை தான் இங்கேயும். ஆனா கவுனி அரிசியில இருக்கிற அதே சத்துக்கள் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி ரகம்

0: அக்கோ 57 சம்பா தாளடிக்கு ஏத்ததுன்னு சொன்னாங்கல்ல,
1: அப்ப முதல்ல கொஞ்சம் இத சாகுபடி செஞ்சு சமைச்சு பாப்போம்.
0: அதுவும் சரிதாக்கா. இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா?
1: என்னது?
0: மண்வளம் கம்மியா இருந்தாலும் வறட்சிய தாங்கியும் வளரக்கூடிய ரகம் கோ 53 பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க சொன்னாங்கல்ல.
1: ஆமாமா லட்சுமி. சரி சரி மச்சான், இன்னும் என்னென்ன விவரம் கேக்குறாருன்னு தொடர்ந்து கேப்போம்.
2: அதாவது
3: ஏ லைன் பி லைன் வச்சிருப்பாங்க. ஏ வந்து ஆண் மலட்டு தன்மை இருக்கும் சார், பி லைன் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க, அப்புறம் ரெஸ்டோரர் லைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது இதோட மலட்டு தன்மையை அது வந்து மகரந்தம், அந்த மகரந்தத்தை எடுத்து இங்கே செய்வாங்க. அது ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன், அதுக்கு தனியாக வந்து விதை இதில் வந்து அவங்க செய்வாங்க சார். ஏ லைனும் ஆர் லைனும் போடுவாங்க. ஏ லைன் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆர் லைன்லேருந்து மகரந்தம் வந்து ஏ லைனில் அதுவே இந்த டயரெல்லாம் வச்சிருப்பாங்க சார். அப்புறம் அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க.
2: இந்த அமைலேஸ் கண்டென்ட் அதிகமா இருந்தா ஒட்டாது அப்படின்றது. அமைலேஸ் கண்டென்ட் என்ன?
3: அமைலோஸ் கண்டென்ட் அப்படின்னா நம்ம இப்போ சைனா ரைஸ்லாம் அவங்க ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவாங்களே சார். இப்ப நம்ம பழைய சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உள்ள அரிசி எல்லாம் வந்து நம்ம பழையதுக்கு நல்லாவே இல்லை, நைட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் வந்து நொசு நொசுன்னு போயிடுது. ஸோ அந்த அமைலோஸ் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கணும் சார், கொஞ்சம் நடுத்தரமா இருக்கணும். கூட இருந்தது அப்படின்னா அந்த பாலிஷிங் பண்றப்ப ரொம்ப பாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த கொழக்கொழப்பு தன்மை வந்துடும்.
2: ஆமா, இப்ப நீங்க கிள்ளிக்குளம் வெரைட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி பக்கத்துல, அது வந்து இப்ப நம்ம ஊர் பகுதிக்கு அது ஒத்து வருமா?
3: வரும் சார். 2024 நீங்க போட்டு பார்த்துட்டு எப்படி அவங்க சாயில் டைப்புக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்கலாம்.
2: அதே போல இப்ப நீங்க நேரடி நெல் விதப்பு முறைக்கு திருவூர் குப்பமா?
3: திருவூர் குப்பம்
2: அது பண்ணலாம்ன்றீங்க. அது வந்து ஒன்றிய அந்த கடமடை பகுதியில் உள்ள
3: எங்க யார் வேணாலும் போடலாம் சார்.
2: இப்ப டெல்டாலே தஞ்சாவூர் இவங்க எல்லாம் போடலாம்.
3: ஆனா அதோட தொழில்நுட்பம் வந்து கரெக்டா, அதாவது நேரடி நெல் விதப்புனா ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற அந்த களை எடுக்கிறது மத்தபடி நீர் நிர்வாகம் கரெக்டா வந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள தொழில்நுட்பம் வந்து அவங்க கரெக்டா கையாளணும் சார். ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது, ஏன்னா 14 நாள்னால நீர்மறைய நீர் கட்டு அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்.
2: ஆமா, இப்ப இதுல எல்லாம் வந்து நான் வந்து அதிகமான மகசூல் பெறணும், அதிகமான விளைச்சல பெறணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? சம்பா தாளடி எல்லா பருவத்துக்கும்
3: இவ்வளவு நாளும் வந்து நாங்க விவசாயிகள் மாணவர்கள் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நாங்க பேசுவோம், நாங்க எங்களோட ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். கடைசியில அவங்க கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா, மேடம் நீங்க வந்து 6 டன் சொல்லிட்டீங்க, 8 குவிண்டால் சொல்லிருக்கீங்க, 800 கிலோ வரும்னு சொல்றீங்க, இவ்வளவு மகசூல் வரும்னு சொல்றீங்க, ஆனா நாங்க இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஃபுல்லா எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில விவசாயிகள் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா வருஷம் வருஷம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அதிகமான மகசூல் பெற்ற விவசாயிகள் வந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம கட்டாயமா அவங்களோட ஃபீட்பேக் அவங்களோட வெற்றி கதைகள் அப்படிலாம் நம்ம பாக்குறப்ப சில பேர் வந்து அதை பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க வெற்றி கதைகள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க எப்படி இதே வெரைட்டில இதே இதுல இவ்வளவு டன் கொடுத்து இவ்வளவு மகசூல் எடுத்திருக்காங்க, ஆட்சியர்கிட்ட வந்து பரிசு வாங்குறாங்க, எங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிகள் இது வந்து எல்லாமே கலந்தது, டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து மகசூல வந்து எடுக்க முடியும். வெரைட்டியை மட்டும் நீங்க சொன்னீங்க, இந்த வெரைட்டி இவ்வளவு டன் மகசூல் கிடைக்கும் சொன்னீங்க மேடம், நான் போய் என் வயல்ல போட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, சரியில்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப கிடக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரகத்தை வந்து வெளியிடுறதுக்கு மோர் தென் 12 வருஷம் ஆகும். விவசாயிகள்ட்ட கொடுத்து ஆராய்ச்சி நிலையங்கள்ல கொடுத்து அதுக்கு OFT கொடுத்து ஆல் இண்டியா லெவல்ல ட்ரையல் பண்ணி அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஏன் நல்லா அப்படிங்கிறப்ப அவங்க அந்த டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்றல, ரகங்களை வாங்கி போடுறாங்க, இல்லைன்னா எனக்கு பழைய ரகமே கொடுங்க, நான் ஏதோ ஒன்று போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புற ஒரு இது அப்படின்னா, அதிக மகசூல் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நிலத்தேர்வு, அதாவது நிலம் வந்து எந்த பயிருக்கு எப்படி நிலம் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நிலனான இடத்துல வடிகால் வசதி இல்லாத இடத்துல பாசனம் இருந்து குறைந்த அளவுல மகசூல் எடுக்க முடியுமா அந்த மாதிரி பார்த்து நல்ல நிலத்தை வந்து தேர்வு எடுக்கணும். அதே மாதிரி வடிகால் வசதி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உளுந்து போட்டேன் நெல்லு போட்டேன் தண்ணி வந்து ஃபுல்லா தேங்கிருச்சு பயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, பயிர் போயிடுச்சு எல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னாங்க. மூழ்கிறது அப்படின்னா மண்ணு வந்து அதோட தன்மைக்கு அப்புறம் இருக்கிறதா சாச்சுரேஷன் லெவல் சொல்லுவாங்க, அதுக்கு

அதுக்கப்புறம் அது தண்ணி வந்து வேண்டாம் அப்படின்னா அது வந்து வடிஞ்சு ஓடிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வாய்க்காலில் எங்கேயாவது வடிகால் வசதி உடைய நிலமாக வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிராப் டெக்னாலஜியை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இது வந்து மொதல் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை கட்டாயமாக பண்ணணும். மண்ணில் வந்து எவ்வளவு NPK இருக்குது, அதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி மண் நீர் ஆராய்ச்சி நிலையங்களில் இந்த பரிசோதனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. மண் வளங்கிற ஒரு செயலி கூட நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக இருக்குது. மண் வளம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதில் ஏற்றிருக்காங்க. பட் நீங்கள் கிராப் போட போட அது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, இது வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. மண் பரிசோதனை நிலையத்தில் போயிட்டு மண்ணையும் நீரையும் கட்டாயமாக பரிசோதனை பண்ணிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது அதில் இருக்கிற சத்து பற்றாக்குறை, மண்ணிலேயோ நீர்லேயோ ஏதாவது சத்து பற்றாக்குறை இருந்தால் அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ நைட்ரஜன் கம்மியாக, பாஸ்பரஸா, பொட்டாஷா எது கம்மியாக இருக்குது, நீங்கள் எதை வந்து அடுத்தது ஆல்டர்னேட்டாக போடணும், எது கூட போடணும், எது குறைச்சி போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெக்கமெண்டேஷன் மண்ணுக்கு வராது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க போட்டுருவாங்க சார். அப்புறம் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உப்புத்தன்மை, சில சமயம் உப்பு தண்ணியாக இருக்கும், விதை வாங்கிட்டு உளுந்த போட்டுட்டு உப்பு தண்ணியை பாய்ச்சிட்டு என் பயிரெலாம் கருகிருச்சு, பூக்கலை, பூ கொட்டிருச்சு, எனக்கு ஈல்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், நீரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீரோட தன்மை எப்படி குறைக்கிறங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டெக்னாலஜி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தகுந்தாப்பில் அதே மாதிரி அவங்க உர பரிந்துரையும் சொல்லிடுவாங்க, உங்கள் மண்ணோட தன்மை இதுதான். ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் உர பரிந்துரையை சொல்றதுனால போய் உரம் வாங்குறது வந்து ஐயோ எனக்கு சத்து இல்லை போல மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அதிகமாக வாங்கி வாங்கி போடுறோம். ஸோ அது விவசாயிகள் வந்து தெரியாமல் அது போட்டு அவங்களோட அந்த செலவு வந்து நிறைய பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த மண் பரிசோதனை ஒரு மூலாதாரமாக இருக்கும். அப்புறம் சரியான பட்டம் மற்றும் ரக தேர்வு, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் இருக்கிறதுனால ரகங்களை பற்றி நான் சொன்னேன். சரியான பட்டம், உளவியல் துறை பேராசிரியர்கள் வந்து பட்டத்தை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க, எந்த பட்டத்தில் எதை போடணும், எப்போ போட்டால் பூச்சி நோய்கள் வராது, எப்போ தண்ணி கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்க்க போனால் நம்ம கோடை காலம்னு சொல்கிறோம், இந்த மாதம் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ வந்து அந்த கோடை அந்த வெயிலும் நம்மளுக்கு கிடைக்கிற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதாக இருக்காங்க ஒரு 2-3 வருஷமாக, எப்போ மழை பெய்யுங்கிறதே தெரியல. ஆனால் பட்டத்தை வந்து நம்ம ஆடிப்பட்டம், தைப்பட்டம், மாசிப்பட்டத்தை வந்து ஓரளவு பண்ணால் பூச்சி நோய்கள் மற்றது வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஊடு பொருளாக இருக்கும். அடுத்தது நிலத்தை தயார் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். களைகள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்து இப்போ இந்த கோடை அப்போ 2-3 தடவை தண்ணி விட்டு உழுது வச்சிடணும். ஸோ களைகள் வந்து 1-2 தடவை முளைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் களை கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போவுமே களைகள் வந்து பூக்க விடக்கூடாது. நம்ம பூத்துருச்சுன்னா அந்த விதை விழுந்து அடுத்த பயிருக்கு வந்து நம்ம களை ஜாஸ்தியாகும். ஸோ பூக்கிறதுக்கு முன்னாடி களைகளை வந்து நம்ம முதல்ல அகற்றி ஆகணும். நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிற களைகளும் இருக்குது, பயிர்களை வந்து சேதப்படுத்துகிற களைகளோட பூக்களை வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அகற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முந்தைய பயிர்களை வந்து நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிரை போடுறதுனால கொஞ்ச நாள் மக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது சமன் செய்தல், அது வந்து ரொம்ப முக்கியம். வந்து இது மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, நெல் போட்டுட்டு மெஷினை வச்சு ஆள் பற்றாக்குறையினால அது மேஜர் ப்ராப்ளம். ஆள் பற்றாக்குறை, மெஷினை வச்சு ஓட்டி விட்டுறாங்க. அடுத்தது இப்போ காவேரி பவுசன பகுதிக்கு பார்த்தீங்கன்னா 83-85 நெல் தரிசில் போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா பாதி இடத்துல வந்து மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி பாய்ச்ச மாட்டோம், அப்படியே மழை பெஞ்சாலும் அங்கங்கே தண்ணி தேங்கிரும். ஸோ சில இடத்துக்கு தண்ணி ஒரு பாய்ச்சி பாய்ச்சணும்னு நினைச்சாலுமே சமன் இல்லாத நிலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சமன் செய்தல் வந்து ஃபார்மர்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து செய்கிற டெக்னாலஜிஸ் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரியான ரகம், அப்புறம் மண்ணிற்கு ஏற்ற ரகம், அதாவது அவங்களுக்கு தெரியும் நம்ம மண்ணுக்கு இந்த ரகம் நல்லா இருக்கும், எப்போ போட்டால் எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மண் வளத்தில் வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து நீங்கள் சோயிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுவடை பண்ணுறப்ப அது மழை வருமா அப்படிங்கிறத கணக்கிட்டுக்கோங்க. எப்பூக்குற நேரத்தில் மழை வருமா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம அறுவடை பண்ண அடுத்த நாள் மழை வந்துச்சு என்னால் பாதுகாக்க முடியல, 130 நாள்லாம் இன்னைக்கு எப்படி அறுவடை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மழை வரும், ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபார்மர்ஸ் முன்னாடியே யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து விதை விதைத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பிரைவேட் வெரைட்டியில் போய் வாங்குறோம் அப்படின்னா மஹிகோ சீடு, மெய் சீட்லாம் ஒன்று தான் விதைப்பாங்க. ஆனால் அதுவே பல்கலைக்கழகத்து வாங்குற விதைகள் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா அள்ளி வீசிடுவாங்க. ஸோ அந்த விதையோட குவாலிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து விலை கூட, அது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவே காய்கறி விதைகள்னு பார்த்தீங்கன்னா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம விதை அப்படின்னா நெல் தானே, அது 30 கிலோ போடு, 40 கிலோ போடு, 50 கிலோ போடுன்னு சொல்கிறாங்க. அனுபவத்தில் வந்து நிறைய விவசாயிகள் சொல்கிறது எப்படின்னா இவ்வளோ விதை தேவையில்லம்மா, கம்மியாக வந்து நர்சரி போட்டு நம்ம நல்ல தரமான விதைகளை போட்டாலே நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம், விதைக்கு போடுற அந்த செலவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொன்னது அது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விதைகளை வந்து வாங்குறோம், இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ பிரைவேட்

0: பீரியட்ஸ் வந்து விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, கெமிக்கல் விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, பூச்சி நோயெல்லாம் வராது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணுவோம், பூச்சி வந்துருச்சு வண்டடிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பாரம்பரிய விதையெல்லாம் நிறைய இருக்கு சீ ட்ரீட்மெண்ட், அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. இல்லை புதுசாக வந்து நம்ம விதை மையத்துலேருந்து விதை நேர்த்திக்காக விதை அமிர்தம் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா பேசிலஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வேப்ப இது ஏதோ ஒன்று அதை வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒருமித்த விதை நேர்த்தின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது விதை மையத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க, பூஞ்சானோ பூச்சி நோய் ஃபங்கிசைட் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ரொபோஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பயிர் இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா, இப்போ புது டெக்னாலஜினா இப்போ நெல்லுனா எஸ்ஆர்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செய்கிறது கஷ்டம், அதுக்கு வந்து ஆள் வேணும், கயிறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வர டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா, களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது, நீர்மறைய நீர்கட்டு, அதே மாதிரி உரம் போடுறது, எல்லாமே வந்து நம்மளுக்கு செலவு வந்து கம்மியாகும். டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணணும்னா எண்ணிக்கையும் அந்த இடைவெளி இருந்தால் மட்டும்தான். பயிருக்கும் பயிருக்கும் இடைவெளி எவ்வளோ வேணும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் லைன் டு லைன் சோயிங்க்கும் எவ்வளோ வேணுங்கிறத கணக்கிட்டு பண்ணீங்கன்னா, அடுத்த இப்போ ஒரு மிஷின் போடுறாங்க இப்போ களை எடுக்கிறதுக்கு, மற்றபடி ஒரு ஓட்டுறதுக்கு ரோட்டரி வீடுற மாதிரி மிஷின் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை வந்து சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்டே வந்து பூச்சி நோய்க்கு வந்து மருந்து அடிக்காதீங்க. 3G கரைசல், மீனமிலம், வேப்பெண்ணெய் சாறு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கு கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி இது பண்ணுங்க. அப்புறம் தேவைக்கேற்ற பாசனம் ஒடுங்க, சந்தை நிலவரம் மருந்து பயிர் பண்ணுங்க. சந்தை நிலவரத்தில் என்ன கேட்குறாங்க, இந்த இது அடுத்த சீசனில் கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கேட்டு போடுங்க. அப்புறம் வந்து ஊக்கம் தரணும்னு கணக்கிட்டு பயிர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பின்சார் அறுவடை தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் மகசூலை வந்து லாபகரமாக பண்ண முடியும்.
1: ஆமாம், இப்போ குருவை, தாலடி, சம்பா இது எல்லாத்துக்கும் சொன்னீங்க என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் விவரங்கள் சொன்னீங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா விவசாயிகள் எந்த எல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
0: 9444 6119.
1: மறுபடியும் ஒரு சொல்லிருக்குமா?
0: 9444 6119.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: காமாட்சி அக்கா, நமக்கு மண்ணு தான் தாய் மாதிரி.
3: ஆமா,
2: நம்ம தாயோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். என்ன சொல்ற?
3: சரிதான்.
2: என்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படுதுன்னு மண் பரிசோதனை செய்யறது முதல் கட்ட வேலையா நாம செய்யணும்.
3: அது ரொம்ப முக்கியம் லட்சுமி. மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஏத்த ரகத்தை தேர்வு செய்ய முடியும்.
2: ஆமா ஆமாக்கா.
3: அதோட முக்கியமா வடிகால் வசதியுள்ள இடத்தை தேர்வு செய்யறது, பட்டம் பார்த்து பயிர் செய்யறது, இடைவெளி, பயிர் எண்ணிக்கை, உரம் கொடுக்கறது.
2: இத மறந்துட்டிய, களை பூக்கிறதுக்கு முன்னாடியே களை எடுப்பு செய்யணும். இந்த மாதிரி பல தகவல்களை விவரமா சொன்னாங்க நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க.
3: ஆமா லட்சுமி, கொஞ்சம் குழப்பத்தோட தான் வந்தேன். இப்ப நான் நல்ல தெளிவிட்டேனா பாரு.
2: அப்ப நீ இந்த முத்துலட்சுமிக்கு ஒரு பெரிய உதவி செய்யணுமாக்கும்.
3: என்னது?
2: அந்த மசாலாவையும் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டா தேவல, சாப்பிட்டு புட்டு மீன் குழம்ப வச்சிருவேன், மச்சான் வந்து.
3: நீ விவரம் தான் லட்சுமி, பேசிக்கிட்டு எல்லா வேலையும் எங்கிட்டயே வாங்கிட்ட.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். நேர்முகம் பங்கேற்றார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள். உடன் உரையாடினார் கு அடைக்குளராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: उनको रिक्वेस्ट।
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும்

0: கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவுகூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வகுப்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51st காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05:25. ஆகாஷ்

வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் வள்ளி படத்திற்காக ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்கும் பாடல்.

திரைகானத்திலெடுத்த வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், மனோ எஸ் ஜானகி குழுவினர் குரல்கள்.

சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவத்தில் உள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் காணலாம். நேரம் 8:22:25. மத்தியிலே 720 KHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் SV பாலசுப்ரமணியம்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் வெயில் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக திருட்டு பயலை படத்திற்காக ஒலிப்பது சாதனா சர்கம், ரேஷ்மி, அமல்ராஜ் குரல்கள்.

0: நேரம் இப்போது 8:45 நிமிடம்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி சென்னை. குட் ஈவினிங் லிசனர்ஸ், இன் அ வீக்லி ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் டுநைட் வி பிரிங் டு யூ த பார்ட் 2 ஆஃப் தி இன்டர்வியூ டைட்டில்ட் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனபி. ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, IFS, பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ், டாக்ஸ் டு டாக்டர் ஆர் இளங்கோவன், வைஸ் பிரின்சிபல், AM ஜெயின் காலேஜ்.
2: Let us continue with the discussion. Our principal chief conservator of forests are right now in front of us. We would like to get more information now. Sir, what are the three biggest threats of forests in your division right now?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் இயற்கை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் டிப்பு மாணிக்க விநாயகம்.

நேரம் 9:36 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் ஜெயம் கொண்டான் படப்பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக ரன் படத்திற்காக ஒலிப்பது பல்ராம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: अभी आप सुन रहे थे यू शिव प्रसाद का सैक्सोफोन वादन। आपके साथ मृदंगम पर विग्नेश जयरमन और वायलिन पर जी उमा संगत कर रही थी। इसी के साथ संगीत का अखिल भारतीय कार्यक्रम अब यहीं संपन्न होता है। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र के स्टूडियो में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र से ही प्रसारित किया गया।
1: He was accompanied on Mridangam by V. Jayaraman and on violin by G. Uma. With that, we come to the end of this program. This program was earlier recorded in the studios of Akashwani Delhi and was broadcast from the Delhi station of Akashwani.
2: साथ में रत्ना पांडे।
3: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, 7:00 உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, 7:10 தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. உலக இரத்த தானம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:20 8:30 திரைகாணம், 8:00

0: 45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின். பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை. கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி. 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 4 மணிக்கு நாடகம் நதியை தேடும் கடல். எழுதியவர் புவனேஸ்வரி. நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் கே கே நகர் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்டம் காமாட்சியபுரம் கே காலீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு. 6:40 இங்கிலாந்து பர்மிங்காமில் உள்ள எட்ஸ் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 திரைகாணம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். 8:05 திரைகாணம். 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா ஜெய ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: The news read by Renuka. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Nice, marking the beginning of his 6-day visit to France and Slovakia. Mr. Modi was accorded a warm welcome by senior French dignitaries. The visit to the two European countries aims to further deepen bilateral ties and reaffirm India's commitment towards advancing its broader strategic partnership with the European Union. During his stay in Nice, Prime Minister Modi will hold bilateral talks with French President Emmanuel Macron tomorrow. Both leaders will also jointly inaugurate the Bharat Innovates event, which brings together top innovation startups and venture capital funds from across the world. On the second leg of his two-nation tour, Mr. Modi will travel to Slovakia tomorrow. During his 2-day visit, Mr. Modi will meet Slovakian President Peter Pellegrini. He will also hold talks with his Slovakian counterpart Robert Fico in Bratislava. After concluding his Slovakia visit, Prime Minister Modi will return to France to take part in the G7 summit in the eastern part of the country in Auvergne on the 16th and 17th of this month. The White House today said US President Donald Trump will meet Prime Minister Modi on Wednesday during the G7 summit. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The 5-day BRICS Agriculture Conference concluded at Indore in Madhya Pradesh today. At the end of the conference, the Indore Declaration was adopted unanimously. The declaration outlines key decisions on food security, farmers' welfare, climate-friendly farming, agricultural trade and use of smart technology in farming. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan said that BRICS nations